0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் .ca.
5: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656. 416-908-5656.

0: 8:05 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்களும் அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்கு வந்துட்டோம் சஹானா. அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் இரண்டாவது மணித்தியாலம்னா நாங்கள் வந்து நேர்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஆவலா
1: ஆமாம், அதே மாதிரி தான் என்ன போட் நிகழ்ச்சியோடு அப்படி காத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அள்ளி தந்த பூமி போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். அதுக்கு முன்னால் சில விஷயங்களையும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் வழியாகவும் நீங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வழியாக, அதே வழியில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
1: அதே மாதிரி காலநிலை வெளியே 25 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கின்றது.
0: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை இன்று நள்ளிரவு பொழுதுகளில்.
1: ஆமாம், அந்த வகையில் இன்றைய நாள் அப்படி என்ன சுவாரஸ்யமான கேள்வி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, உலகளாவிய காலை உணவுகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது, அதான் ஆரஞ்சு ஜூஸ். இந்த ஆரஞ்சு ஜூஸ் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் அசைக்க முடியாத முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்றதான் கேள்வியா இருக்கு.
0: அதாவது நீங்க காலை உணவுக்கு முன்னுக்கு தான் நீங்க வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பீங்க.
1: நாங்க காலையிலயும் குடிப்போம், மத்தியானமும் குடிப்போம்,
0: எப்போனாலும் நாங்க குடிப்போம்.
1: ஆனா காலையில தான் கொஞ்சம் ஸ்பெஷலா ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும்.
0: அதுக்காக நாங்க காலையில சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் அசைக்க முடியாத முதலிடத்தில் உள்ள நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல, நீங்களா கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. உங்களுக்கு பதில் தெரிந்தால் என்ன செய்யணும்?
1: எங்களை அழைத்து நீங்களும் பதிலை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
0: உலகளவில் காலை உணவுகளில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் அசைக்க முடியாத முதலிடத்தில் உள்ள நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.

0: 8:11 எஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அள்ளித்தந்த பூமி போட்டி நிகழ்ச்சியிலும் நாங்களும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றோம். ஆரஞ்சு ஜூஸ் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? அப்படித்தானே சானா?
1: அதேதான். அப்ப அதை தெரிஞ்சுக்கொண்டு எங்களுடன் பதில் கூறுவதற்கு எங்களுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: ஜெகதீஸ்வரன் கதைக்கிறேன்.
0: ஜெகதீஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க என்ன பதிலோட இணைந்திருக்கிறீங்க?
0: நீங்களும் பிரேசில் சொல்லிருக்கீங்க குமார். சரி, பார்க்கலாம். நன்றி குமார் இணைந்து கொண்டமைக்கு.
1: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் தேவ, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கின்றோம்.
1: சரி, மகிழ்ச்சி. சரி, என்ன பதிலோட இணைந்திருக்கிறீங்க?
0: நீங்களும் பிரேசில் தான் சொல்லியிருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி தேவகுமார் இணைந்து கொண்டமைக்கு. இந்த பிரேசிலுக்கு மட்டுமே இத்தனை ஓட் வருது, அப்படி என்ன கேள்வின்னு நீங்க யோசிக்கலாம்.
1: ஆமா, அதான் இந்த கேள்வி. அதாவது ஆரஞ்சு ஜூஸ் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் அசைக்க முடியாத முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம். நேர்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். 416-554-4040.
0: இந்த பொழுதில் நாங்கள் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
4: அனைத்து மோகேஜ் மற்றும் ரீஃபினான்ஸ் சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைக்கு நாடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள மோகேஜ் 24 நிறுவனம். ஆகவே நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நினைவுபடுத்துகிறோம். 416-821-4512 நீங்க அழைக்கலாம். நீங்க 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது நீங்க அப் டு $100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் குறிப்பாக சிறந்த வட்டி வீதத்திலே பிரதான வங்கியில உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை மோகேஷ் 24 நிறுவனம் பெற்று தருகிறது. இதேபோல நீங்க ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும், ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கான ஸ்டார்டிங் லோன், பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக $75,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் மோகேஷ் 24 நிறுவனம் பெற்று தருகிறது. ஆகவே நேரடியாக அழைக்கின்ற பொழுது இந்த பிசினஸ் லோன் பற்றி நீங்கள் மேலும் விபரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விபரங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுவரை குறிப்பாக நீங்கள் ஒரு கொமர்ஷியல் மோக்கேஜ், அதாவது மிக அண்மையிலே $10 மில்லியன் ஒரு கொமர்ஷியல் பிளாசா மோக்கேஜை 10% டவுன் பேமெண்டோடு பெற்றுக் கொடுத்திருக்கிறது மோகேஜ் 24 நிறுவனம். இவ்வாறு பல கொமர்ஷியல் மோக்கேஜுக்கான குறுகிய காலத்திலே பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இவ்வாறு உங்களுக்கான மோக்கேஜ், கொமர்ஷியல் மோக்கேஜுக்கான மோக்கேஜை பெற்றுக்கொள்ள வேண்டுமனா கூட அதுக்கு அழைக்கின்ற பொழுது அது கொட்டியே உங்களுக்கு பெற்றுத்தர தயாராக இருக்கிறது மோகேஜ் 24 நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே குறிப்பாக நீங்கள் ஜிடிஏ இருக்கலாம், ஜிடிஏ தாண்டி வழியாக இருக்கலாம், எந்த இடத்திலான உங்களுக்கான மோக்கேஜ் கொமர்ஷியலுக்கான பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கிறது. நினைவுபடுத்துகின்றோம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல அதிக கடன்கள், குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களை வைத்துக் கொண்டு அதுக்கு அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளிலே உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் மோக்கேஜினை பெற்றி அனைத்துக்கும் ஒரு பேமெண்டாக, ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். ஆகவே இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையாக அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை குறிப்பாக ஹோம் ஈக்விட்டி லோன், அதாவது ஹோம் ஈக்விட்டி லோனை நீங்கள் ஃபர்ஸ்ட் மோக்கேஜினை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் ஈக்விட்டி லோனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தருகிறது. இதில் லெண்டர் ஃபீ இல்லாமல், ரினியூவல் ஃபீ இல்லாமல் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு இருக்கிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை உங்களுக்கு வீட்டுக்கான மோக்கேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினியூ செய்ய முடியவில்லை என்றால் கூட அது வீலண்டு சூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத்தருகிறது மோக்கேஜ் 24 நிறுவனம். ஜிடிஏ பெரும்பக்கத்திலே 3

அலுவலங்கள் ஊடாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது மோகேஷ் 24 நிறுவனம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512, 416-821-4512.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
2: ஒரு சின்ன தாமரை
3: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6479592 6479592
1: TicketMe.ca அல்லது Eventbrite.ca.
3: Latika Productions, Chris, live in Toronto.
4: காபரோ அருள்மிகு மீனாட்சி அம்பாள் ஆலயம் புதிய இடத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா அக்டோபர் 21ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி முதல் கிரியைகள் ஆரம்பமாகி அக்டோபர் 23 வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 24 சனிக்கிழமை இரு தினங்களும் எண்ணெய் காப்பு, அக்டோபர் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6 மணி முதல் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற திருவருளும் கிடைத்துள்ளது. ஆலய புதிய முகவரி 320 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிடில்ஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர், 416-535-6560. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
9: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4162. Some condition apply.
10: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
0: East FM 102.7 கேட்டாலே summer summer summer. East FM 102.7.

0: எட்டு மணி 28 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளி தந்த பூமி போட் நிகழ்ச்சியிலும் நாங்களும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான பதில் சொல்லும் நேரமும் வந்தாச்சு.
1: அந்த வகையில் அந்த கேள்வி என்ன அப்படின்றத மீளவும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமான ஒரு அதாவது பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து முக்கியமாக இடம் பிடிக்கும் ஒரு உணவாக இருக்கிறது ஆரஞ்சு ஜூஸ். இந்த ஆரஞ்சு ஜூஸ் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் அசைக்க முடியாத முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்றத இன்றைய நாள் கேள்வியாக இருந்தது.
0: நேர்களும் இணைந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அதிக ஓட்டு வந்து பிரேசிலுக்கு தான் வந்திருந்தது, அதுதான் சரியான விடியாகவும் இருக்கிறது. பிரேசில் என்பதே சரியான விடியாக இருக்கிறது.
1: ஆமாம், தென் அமெரிக்காவின் வைரம் என்று கூட அழைக்கின்றார்கள். பிரேசில் நாட்டின் சவ் பவுலோ மாகாணம் ஆரஞ்சு பழங்கள் விளைச்சலில் உலக புகழ்பெற்ற இடமாக இருக்கிறது.
0: அதுவும் குறிப்பாக உலக சந்தை என்று பார்க்கும்போது உலகெங்கிலும் விற்கப்படும் செறிவூட்டப்பட்ட ஆரஞ்சு சாறு, அதாவது ஃப்ரோசன் கன்சன்ட்ரேட்டட் ஆரஞ்சு ஜூஸ், சுமார் 75% அதிகமானவை பிரேசிலில் இருந்தே உலக நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே இன்றைய கேள்விக்கான சரியான பதில் பிரேசில். அது மட்டுமில்லாமல் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.
2: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
3: தமிழ் செய்திகள்.

0: டொராண்டோவின் மாநகர சபை தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்புகளில் சாதனை அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளன. 6 நாட்கள் இடம்பெற்ற முன்கூட்டிய வாக்களிப்புகளில் 222,000 மேலானோர் வாக்களித்துள்ளனர். இவ்வெண்ணிக்கை டொராண்டோவின் கடந்த 2 மாநகரசபை தேர்தல்களின் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகளை விட 92% அதிகமானதாகும்.
1: ஒன்டாரியோவின் வடமேற்கு பிராந்தியத்தில் நேரத்தை மாற்றமின்றி நிரந்தரமாக பேணும் நடவடிக்கைகளை மாகாண அரசு முன்னெடுத்துள்ளது. மானிடோபா மாகாணத்திற்கு சமந்தரமாக நேரத்தை பேணும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூர்வக்குடியின சமூகங்கள், நகராட்சிகள் மற்றும் வணிகங்களுக்கிடையே நேரமாற்றத்தை நிரந்தரமாக்குவது தொடர்பில் ஒருமித்த கருத்து நிலவுவதாக ஒன்டாரியோ பூர்வக்குடியின விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் நீண்டகாலமாக தாமதிக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என சுட்டிக்காட்டிய அவர், எனினும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இல்லை என கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீது திமுக முன்வைத்த கடுமையான விமர்சனங்களை அடுத்து இருதரப்புக்கும் இடையில் வார்த்தை போர் மூண்டுள்ளது. காங்கிரஸ் தனது வாயை அடக்க வேண்டும் என்றும் இல்லையேல் அடக்கப்படும் எனவும் திமுக எச்சரித்திருந்தது. இந்நிலையில் தமது கேள்விகளுக்கு திமுக பதிலளிக்க வேண்டுமே தவிர திமுகவின் மிரட்டலுக்கு அடிபணிய முடியாதென காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: காலம் 8:36 ஈஸ்டம் 102 தசமிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: அனைத்து மோகேஜ் மற்றும் இலவச ஆலோசனைக்கு நாடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள மோகேஜ் 24 நிறுவனம், குறிப்பாக நீங்க 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பிசினஸ் ஸ்டார்டிங் லோனே $75,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தருகிறது மோகேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்கலாம். குறிப்பாக செகண்ட் மோகேஜினை சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 24 மணி நேரத்தில் பொருளை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு வருகிறது மோகேஜ் 24 நிறுவனம். இதுவரை குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் புறப்படி அல்லது கமர்சியல் புறப்படிக்கான மோகேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜிடிஏக்களும் ஜிடிஏ தாண்டி வெளியிலும், குறிப்பாக நகரா, போர்சோட்டோவா, லண்டன், ஒன்றிய போன்ற இடங்களிலேயே உங்களுக்கான கமர்சியல் மோகேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மிக அண்மையிலே $10 மில்லியன் கமர்சியல் பிளாசாக்கான மோகேஜை 10% டவுனோடும் பெற்றுக் கொடுத்திருக்கிற நிறுவனம் மோகேஜ் 24 நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாண்டி பல கமர்ஷியல் நிறுவனத்துக்கான மோகேஜை கூட பூர்த்தி செய்திருக்கிறது. ஆகவே உங்களுடைய மோகேஜ் சம்பந்த கமர்சியல் மோகேஜ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவை இருக்கின்ற பொழுது நீங்கள் மோகேஜ் 24 நாடலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். இதுபோல உங்களுக்கு அதிகூடிய கடன்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் கோமிக்கிட்டு லோனை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை பெற்று லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகிறது மோகேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். இதுபோல அதிகூடிய கடன்கள், குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் ஆகலாம் அல்லது கார் லோன், கிரெடிட் கார்டு, ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் உங்களுக்கு மோக்கச்சினை பெற்று அனைத்து கடன்களையும் ஒன்றாக செலுத்தக்கூடிய ஒரு மன் பேமெண்டாக செலுத்த வசதியும் பெற்றுத்தருகின்ற நிறுவனம் மோகேஜ் 24 நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலதிய விவரங்களை நேரடியாக அழைக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். இதுவரை உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினியூவல் செய்ய முடியலன்னா கூட பீலண்ட சுடாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத்தருகிறது. இதுவரை நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய மோக்கச் சம்பந்தமாக, ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகளுக்கும் இலவச ஆலோசனைக்கும் அழைக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள நிறுவனம் மோக்கச் 24. 416-821-4512. 416-821-4512.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72, மார்க்கம்
2: முழுமையான மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:53 எஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவு நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். சரி, இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்திடலாம்.
1: அந்த வகையில் நள்ளிரவில் காலநிலை 14°C குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடி வெப்பநிலையாக 17°C உடல்நிலை 16°C இருக்கப் போகிறது. முகில் கூட்டம் நிறைந்த நாளாக நாளைய நாள் காணப்படும்.
0: வாகன இருப்பின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லை விலையில். சரி, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனைகளுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானாலிங்கநாதர்,
0: நிபாஜினி, சண்முகவேல், நன்றி வணக்கம். நேர்களே,
1: நன்றி வணக்கம்.

0: நண்பர்களே, உங்கள் ஈஸ்டர் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 முதல் 9 வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ருக்ஷன் பரா, மாக்கம் ஓடிலக்கம் 5 மற்றும் மேலிற்கான கல்விச்சபை அறங்காவலர், பப்ளிக் ஸ்கூல் போர்ட் டிரஸ்டியாக வர போட்டியிடுகின்றார். கடந்த 20 வருடங்களாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ருக்ஷன் பரா, பாடசாலை பிள்ளைகளின் சிறப்பான கல்வி சூழல், பாதுகாப்பான பாடசாலைகள், சமமான வாய்ப்பு உட்பட அழகிய பல நல்ல விடயங்களை முன்னிறுத்துகின்றார். உங்கள் வாக்குகளை வேண்டி நிற்கின்றார். தொடர்புகளுக்கு 6472738096. இந்த விளம்பரம் ருக்ஷன் பரா தேர்தல் பிரச்சார குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கட்டணம் செலுத்தப்பட்டது.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
6: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
7: நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரை தேடுகின்றீர்களா? டாக்டர் தனீசன் குருமூர்த்தி புதிய ஃபேமிலி பேஷண்ட்ஸை வரவேற்கின்றார். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் வாக் இன் டாக்டர் சேவைகளுடன் வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் ஃபார்மசி, நியூ கமர்ஸ், IFHP, ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பேஷன்ஸும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். 7 நாட்களும் திறந்திருக்கும். அனைத்து ட்ராக் பிளான்ஸ்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். வழமையாக கிடைக்காத மருந்துகளுக்கான கஸ்டம் கம்பவுண்டிங் வசதிகளும் உண்டு. சீனியர்ஸுக்கு சிறப்பு தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி. Vital Care Medical Clinic and Vital Care Compounding Pharmacy, 5928 Finch Avenue East, Era Plaza Ville, 416-678-2911.
8: Enna yosine
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
12: 416-994-3861. 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது இஸ்டஃபம்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப்

0: வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450 தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450 info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன். 437-860-7002.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸ் ஐ புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரல் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: லக்ஷ்மி ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் 7 நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்க புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் 31 மாலை 6:30 தமிழிசை கலாமன்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை.
5: East FM 102.7 கேட்டாலே summer summer summer. East FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: பின்னணி
2: பாடகர் கிறிஷுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
3: ஒரு சின்ன தாமரை.
4: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6477 5922 6477 5909
2: டிக்கெட் மீ டாட் சிஏ அல்லது இவன்ட் ரைட் டாட் சிஏ.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன், கிறிஷ் லைவ் இன் டொரண்டோ.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
6: 416-461-6401.
7: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
8: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
7: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
8: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
9: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
10: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
11: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
10: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
12: 10% down udan commercial mortgage.
10: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
13: Commerce Ventures 416-457-0651
12: 6457-0651. Some conditions may apply.
14: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
15: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
16: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
3: உள்ளம்

0: கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ். 416-970-2408
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
4: Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் CA.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியாரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியார். 416-293-4141.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: இத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 4163215555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 பார்ட்ஸுடன் 5 முதல் 10 லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 பார்ட்ஸுடனும் 5 லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: VG Productions, விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vgproductions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
6: Your favorite music
7: on your favorite station, 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: காபரோ அருள்மிகு மீனாட்சி அம்பாள் ஆலயம் புதிய இடத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா அக்டோபர் 21 புதன்கிழமை காலை 9 முதல் கிரியைகள் ஆரம்பமாகி அக்டோபர் 23 வெள்ளிக்கிழமை அக்டோபர் 24 சனிக்கிழமை இரு தினங்களும் எண்ணெய் காப்பு. அக்டோபர் 25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6 முதல் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற திருவருளும் கிடைத்துள்ளது. ஆலய புதிய முகவரி 320 பாஸ்மோ ரெவன்யூ யூனிட் 25 மிடில்ஃபீல்ட் அண்ட் பாஸ்மோ 416-535-6560. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: அடுக்கி வச்சிருப்பினம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கும்
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும்

0: வாயும் இருக்கு,
1: நீராஜி எல்லாம் கூட ஃப்ரெஷா இருக்கு, விலையும் குறைவு.
0: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
1: இங்க எவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுண்டு பாத்தீங்களா?
2: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ, லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
3: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: கோபிம் போட்டோஸ், ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்கார்ப்ரோவில் கோபிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோபிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோபிம் போட்டோஸ், 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்கார்ப்ரோ, 416-522-1775.
9: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: இசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656. 416-908-5656.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7 ஆசையில பாத்த

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

காலை பொழுது விடிந்தது நம் உள்ளத்தை போலே என்பது போல இந்த புலர்ந்திருக்கிற காலை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ எங்கள் மனமும் அவ்வாறே மகிழ்ச்சியாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஒலிபரப்பில் உங்களுடன் நடா ராஜ்குமார். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் நேரம், பூக்களும் பறவைகளும் கொண்டாடும் நேரம். இன்னொரு பாட்டு கேட்கலாமா?

நாம் கேட்பதெல்லாம் நன்மை, நாம் நினைப்பதெல்லாம் நன்மை. என்றென்றும் எமக்காக மட்டுமல்லாமல் மற்றோருக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இறைவன் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிற இந்த நேரத்திலே, இந்த இனிமையான காலை பொழுதில் எல்லோரும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்த ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம்.

மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியாக ஆன்றோர்கள் கருதும் மொழி, மூத்த குடி முன்னோர்கள் வாய்திறந்து பேசிய தமிழ் மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. மேன்மை பொருந்திய பல மேலைநாட்டறிஞர்கள் வியந்த மொழி. பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் பழமை மாறாது மதுரமாய் ஒலிக்கும் எங்கள் மொழி. தமிழ் மொழி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினூடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 14 2026 புதன்கிழமை 19 காலை பொழுதொன்று மணந்திருக்கிறது. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

கூட்டு பேரணிகளில் பிரதமர் மாக்கானி இந்த வாரம் கலந்து கொள்கிறார். அல்பர்டாவில் பொது வாக்கெடுப்பு கடும் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமர் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். இதன் மூலம் அல்பர்டா மக்களின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என பிரதமர் நம்புகிறார். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள வாக்களிப்பு எவ்வளவு தூரம் முக்கியமானது, இது எவ்வாறான அதிர்வுகளை கனடாவில் ஏற்படுத்தப் போகிறது, சர்வதேச அரங்கு இதை எவ்வாறு பார்க்கிறது, இவ்வாறான பல கேள்விகளோடு கெனடிய செய்திகளில் ஆல்பர்டாவின் பொது வாக்கெடுப்பு விடயத்தை நாம் ஆராயப் போகின்றோம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இளைஞரான அனுஜன் சிவராஜாவிற்கான மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய உயர்நீதிமன்றம் இந்த மரண தண்டனையை ரத்து செய்து தீர்ப்பு அளித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஆறுதலாக அவருடைய குடும்பத்திற்கும் இதற்காக போராடிய அனைவருக்காகவும் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பில் இலங்கை செய்திகளில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஈரானுடனான மோதலுக்கு ராஜதந்திர ரீதியிலான தீர்வு காண அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து விரும்புவதாகவும், இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதா அல்லது மேலதிகமான விளைவுகளை சந்திப்பதா என்பதை ஈரானை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் மத்திய கிழக்கில் என்ன நடைபெறுகிறது, இது சர்வதேச அரங்கில் பொருளாதார நிலைமைகளில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, அமெரிக்காவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் மத்திய கிழக்கு விவகாரம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, சர்வதேச செய்திகளில் இது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தலாம். இணைந்திருப்போம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7:08, இது குட் மார்னிங் கனடா. கனேடிய செய்திகள். ஏசிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். வெளியில் 15 பாகை செல்சியஸ் லேசான மழை தூறலோடு இன்று காலை பொழுதும் விடிந்திருக்கிறது. 14 பாகை செல்சியஸாக உடல்நிலை காணப்படுகிறது. முகில் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலை பொழுதாக இருந்தாலும் மதியத்தின் போது ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். நாளை வியாழக்கிழமை 12 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கப் போகிறது. நாளை மழைக்கான வாய்ப்புகள் லேசாக காணப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை முற்றிலும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. 13 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை 9 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கொண்டதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக 15 பாகை செல்சியஸ் ஒளி இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை 17 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 16 பாகை செல்சியஸாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். ஃபோரெவர் கனேடியன் கூட்டு பேரணிகளில் பிரதமர் மாக்கானி இந்த வாரம் கலந்து கொள்கிறார். ஆல்பர்ட்டா பொது வாக்கெடுப்பு கிடம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமரின் இந்த அறிவித்தல் வெளியானது. அக்டோபர் 15 வியாழக்கிழமை கல்கரியில் நடைபெறும் பேரணியிலும் 16 வெள்ளிக்கிழமை எட்மண்டன் நகரில் நடைபெறும் பேரணியிலும் மாக்கானி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் அலுவலகம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியது. ஆல்பர்ட்டா மாகாண பிரிவினை குறித்த பொது வாக்கெடுப்பிற்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் ஆரம்பித்துள்ள நிலையில் பிரதமர் இந்த பேரணிகளில் கலந்து கொள்கிறார். ஆல்பர்ட்டா மாகாண மக்கள் பிரிவினைவாத பாதையினை தவிர்த்து கனடா என்ற ஒற்றை கூட்டாட்சிக்குள் உறுதியாக நீடிப்பதன் அவசியத்தை வலியுறுத்த பிரதமர் இந்த 2 பிரம்மாண்டமான ஃபோரெவர் கனேடியன் கூட்டு பேரணிகளில் கலந்து கொள்வார் என பிரதமர் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தியது. ஆல்பர்ட்டா மாகாணத்தின் முன்னாள் துணை முதல்வர் தோமஸ் லொகோஸ் தலைமையில் ஆல்பர்ட்டா கனடாவிற்குள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடத்தப்படும் இந்த பேரணியில் பிரதமர் உரையாற்றுவார். ஆல்பர்ட்டா மாகாணத்தில் பிறந்து வளர்ந்துவதான பிரதமரின் இந்த பங்கேற்பு பிரதானமானதாக கருதப்படுகிறது. இந்த வாரம் மாக்கானி தனது தேங்க்ஸ் கிவிங் செய்தியிலும் கனடா என்பது பிழவுகளின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட தேசம் அல்ல என சுட்டிக்காட்டியதோடு இதை பிரிவினையிலிருந்து பாதுகாத்து போராட நாம் அனைவரும் கடமைப்பட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். பிரதமர் வெள்ளிக்கிழமை எட்மண்டன் பேரணியில் கலந்து கொள்ளும் அதே நாளில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி ஏ பொலிவிய கல்கரி நகரில் நடைபெறும் கனடா ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ரீ மாநாட்டில் கலந்து கொண்டு ஆல்பர்ட்டா மக்கள் கனடாவிற்குள் நீடிக்க வேண்டும் என்ற பிரசாரத்தை மேற்கொள்வார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்பர்ட்டா மாகாண பிரிவினை குறித்த பொது வாக்கெடுப்பிற்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் ஆரம்பித்துள்ளன. செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்துள்ள இந்த முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் எதிர்வரும் சனிக்கிழமை வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 நாட்களில் முன்கூட்டிய வாக்குப்பதிவின் போது மாகாணம் முழுவதிலும் உள்ள 310 வாக்குச்சாவடிகளில் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்குகளை செலுத்த முடியும் என தேர்தல் திணைக்களம் அறிவித்தது. இந்த வாக்கெடுப்பில் நீண்ட வரிசைகள் சாத்தியம் எனவும் தேர்தல் திணைக்களம் வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தியது. அக்டோபர் 19 இறுதி தேர்தல் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டிய வாக்குப்பதிவில் வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க இந்த முன்கூட்டிய வாக்குப்பதிவு வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் திணைக்களம் வாக்காளர்களை கூறியது. இந்த பொது வாக்கெடுப்பில் வழக்கத்திற்கு மாறாக வாக்காளர்களுக்கு 10 வெவ்வேறு கேள்விகள் அடங்கிய 10 வாக்குச்சீட்டுகள் வழங்கப்படும். இதில் முதல் 9 கேள்விகள் குடியேற்றம், நாட்டின் அரசியலமைப்பு சார்ந்த விடயங்கள் பற்றியதாக இருக்கும் என கூறப்படுகின்றது. 10வது கேள்வி கனடாவில் இருந்து ஆல்பர்ட்டா மாகாணம் பிரிந்து தனிநாடாக செல்வதற்கான சட்டப்பூர்வ வாக்கெடுப்பு செயல்முறையினை ஆரம்பிக்கலாமா என்பது பற்றியதாகும். மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் வாக்காளர்களை முதல் 9 கேள்விகளுக்கு ஆம் என வாக்களிக்க கூறினார். இதன் மூலம் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாகாண அரசுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஆல்பர்ட்டா மாகாண வரலாற்றில் இல்லாத வகையில் இந்த பொது வாக்கெடுப்பிற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரும் ஆர்வம் தோன்றியுள்ளது. 2023 மாகாண சபை தேர்தலில் 59,000 பேர் மட்டுமே சிறப்பு வாக்குச்சீட்டு பிழைக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்போது சுமார் 650,000 பேர் சிறப்பு வாக்குச்சீட்டுகளுக்கு விண்ணப்பித்து புதிய சாதனை படைத்துள்ளார்கள். அண்மை சோஸ் கருத்து கணிப்பின்படி 81% ஆல்பர்ட்டா மக்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள ஆர்வம் கொண்டுள்ளார்கள். பெருமெண்ணிக்கையிலான வாக்காளர்களையும் 10 வினாத்தாள்கள் போன்ற வாக்குச்சீட்டுகளையும் கையாள்வதற்காக தேர்தல் திணைக்களம் இதுவரை 44,000 அதிகமான தற்காலிக ஊழியர்களை பணிக்கமர்த்தியது. இந்த வாரம் ஆல்பர்ட்டா மாகாணத்திற்கு நேரடியாக செல்லும் பிரதமர் மாக்கானி மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பி ஏ பொலிவியர் ஆகியோர் பிரிவினைக்கு எதிராக கடும் பிரசாரங்களை மேற்கொள்ளவுள்ள நிலையில் இந்த முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் ஆரம்பித்துள்ளன. ஆண்டாரியோ மாகாணத்தின் வடமேற்கு பகுதி நிலையான பகல் ஒளி நேரத்திற்கு மாறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டாரியோ மாகாண அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்தது. இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை மாகாண முதல் குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரெக் ரிக்ஃபோர்டு வெளியிட்டார்.
அயல் மாகாணமான மனிச்சோபாவில் நேரத்தை உத்தேசிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எதிர்வரும் நவம்பர் 1 ஆண்டரியில் நேரச்சட்டத்தில் ஒழுங்குமுறை மாற்றம் கொண்டுவரப்பட்டு மாகாணத்தின் 90வது தீர்க்கரேகைக்கு மேற்கே உள்ள மத்திய நேர மண்டல பகுதிகள் அனைத்தும் நிரந்தரமாக இந்த நேரத்தை பின்பற்றும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் மனிச்சோபா முதல்வர் வெப் கியூ தமது மாகாணத்தில் இனி வருடங்களில் 2 கடிகார நேரத்தை மாற்றும் முறை ஒழிக்கப்பட்டு வருடம் முழுவதும் நிலையான பகல் ஒளி நேரம் பின்பற்றப்படும் என தெரிவித்தார். மனிச்சோபாவின் எல்லையை அண்மித்துள்ள மத்திய நேர மண்டலத்தில் உள்ள வடமேற்கு ஒன்றிய பகுதி இதனால் பெரும் குழப்பத்திற்கு ஆளானது. இந்த விடயத்தில் மாகாணத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள நகராட்சிகள், உள்ளூர் வணிக அமைப்புகள், முதல் குடியின மக்கள் ஆகியோரிடம் மாகாண அரசு கருத்து கூறி கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியது. அதில் 90-94% மக்கள் கடிகார மாற்றத்தை ஒழித்து நிலையான நேரத்திற்கு மாறுவதற்கு ஒருமித்த ஆதரவை வழங்கினார்கள். வடக்கு ஒன்றியவின் பெரும்பாலான முதல் குடியின சமூக பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் புதிய ஜனநாயக கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் சோல் மெமக்வா இந்த முடிவை வரவேற்பதாக தெரிவித்தார். கனடாவின் பல்வேறு மாகாணங்கள் தற்போது இந்த நேர மாற்று முறையை கைவிட்டு வருகின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் கடந்த மார்ச் மாதம் நிலையான பசிபிக் பகலொளி நேரத்திற்கு மாறுவதாக அறிவித்தது. ஆல்பர்டா மாகாணம் இந்த ஆண்டு முதல் நிலையான பகலொளி நேரத்திற்கு மாறியதன் மூலம் சஸ்கச்சுவான் மாகாணத்துடன் ஆண்டு முழுவதும் ஒரே நேரத்தை பகிர்ந்து கொள்கிறது. இந்த வரிசையில் தற்போது ஒன்றரிவின் வடமேற்கு பகுதியும் இணைந்திருப்பது வடபகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் வர்த்தகத்தையும் எளிதாக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிரேட்டர் நேபனி பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த மிகப்பெரிய கஞ்சா உற்பத்தி தோட்டம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு முடக்கப்பட்டது. ஆண்டாரிய மாகாண காவல்துறை நடத்திய சோதனை நடவடிக்கையில் கஞ்சா உற்பத்தி தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டு முடக்கப்பட்டது. அங்கிருந்து சுமார் $7.9 பில்லியன் மதிப்பிலுள்ள 5,260 கஞ்சா செடிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தார்கள். வணிக ரீதியிலான பிரம்மாண்டமான சட்டவிரோத கஞ்சா உற்பத்தி தொடர்பாக சுரண்டு பெரும் பாகத்தில் ஸ்காப்ரோ மற்றும் மாக்கம் பகுதிகளைச் சேர்ந்த 6 கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கிங்ஸ்டன் நகருக்கு விடமேற்கே இந்த ரகசிய கஞ்சா தோட்டம் செயல்படுவதாக கடந்த மாதம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு திடீர் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது சம்பவ இடத்தில் வைத்து 4 கைது செய்யப்பட்டார்கள். அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற மேலும் இருவர் காவல்துறையால் பின்பு கைது செய்யப்பட்டனர். அங்கிருந்து $7.9 மில்லியன் மதிப்பிலான 5,260 கஞ்சா செடிகள் மற்றும் $18,000 மதிப்பிலுள்ள லெக்சஸ் சொகுசு வாகனம் ஒன்றும் மற்றும் $2,000 வரையான பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த தோட்டத்தில் சட்டவிரோதமாக மின்சாரம் ஏனைய வசதிகள் பயன்படுத்தப்பட்டதால் அங்கு கடுமையான தீ விபத்து மின்சார பாதுகாப்பு அபாயங்கள் இருப்பது சோதனையின் போது கண்டறியப்பட்டது. இதன் காரணமாக உடனடியாக அந்த இடத்திற்கான மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நகராட்சி தீ இணைப்புத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தின் உரிமையாளர்களுக்கு அபராதங்களையும் விதிமுறை இணக்க உத்தரவுகளையும் பிறப்பித்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்காப்ரோ மற்றும் மாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இதில் கைது செய்யப்பட்ட 6 எதிர்வரும் டிசம்பர் 15 கிரேட்டர் நேபனி பகுதியில் உள்ள ஒன்றரிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. ட்ரோனோ நகரசபை தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவில் முன்னே ஆண்டுகளை விட இந்த வருடம் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு புதிய சாதனை படைத்துள்ளார்கள். ட்ரோனோ நகரசபை தேர்தலில் அக்டோபர் 6-11 முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றது. இந்த 6 முன்கூட்டிய வாக்குப்பதிவில் 2.2 மில்லியன் தகுதியுள்ள வாக்காளர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்துள்ளார்கள். இது கடந்த 2022 நடைபெற்ற நகரசபை தேர்தலில் முன்கூட்டிய வாக்குப்பதிவோடு ஒப்பிடும்போது இரட்டிப்பானதாகும். 2022 நடைபெற்ற நகரசபை தேர்தலின் முன்கூட்டிய வாக்குப்பதிவில் 1.1 மில்லியன் பேர் வாக்களித்தனர். இந்த 6 வாக்குப்பதிவின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரே நாளில் 53,363 டொரண்டோ வாசிகள் வாக்களிப்பில் கலந்து கொண்டார்கள். டொரண்டோ நகரசபை வரலாற்றில் ஒரே நாளில் அதிகமான வாக்குகள் முன்கூட்டிய வாக்குப்பதிவில் பதிவானதும் இதுவே முதல் தடவை என கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 2023 ஒரே நாளில் 38,621 வாக்குகள் பதிவான

0: முழு திட்டத்தையும் தான் தீட்டியதாக அவர் ஒப்புக்கொண்டார். ஆனாலும் கொள்ளையடித்த தனது பங்கு பணம் முற்றிலும் பறிபோய் பெற்றதாக தனது வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிட்டார். கொள்ளையடிக்கப்பட்ட தொகையிலிருந்து தனக்கு கிடைத்த கோடிக்கணக்கான தங்கம் மற்றும் பணத்தை பாகிஸ்தான் தான் கடத்தப்பட்டு கொடூர சித்திரவதைக்குள்ளான போது பறிகொடுத்து விட்டதாக அவர் சாட்சியத்தில் தெரிவித்தார். பிராம்டன் நகர நீதிமன்றத்தில் ஏர் கனடா நிறுவனத்தின் முன்னாள் ஊழியரான பரம்பால் சித்து மீதான நேரடி தனி நீதிமன்ற விசாரணையின் போது அர்சலான் சௌத்ரி இந்த வாக்குமூலத்தை வழங்கினார். 2023 April 17 அன்று சுவிட்சர்லாந்திலிருந்து கனடாவை வந்தடைந்த 22 million dollars மதிப்புள்ள 400 kilograms தூய தங்க கட்டிகள் கொள்ளையிடப்பட்டன. இந்த கொள்ளை வழக்கில் 43 அர்சலான் சௌத்ரி ஏற்கனவே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு தற்போது 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ஒண்டர்லாண்ட் பொழுதுபோக்கு பூங்காவில் உள்ள 2 ரோலர் கோஸ்டர்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. அமெரிக்காவின் ஜோர்ஜியா சிக்ஸ் ஃபிளாக்ஸ் பொழுதுபோக்கு பூங்காவில் நேரிட்ட உயிரிழப்பு விபத்து சம்பவத்தை அடுத்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒன்டன் பொழுதுபோக்கு பூங்காவில் உள்ள பீமவுத் மற்றும் லெவித்தன் ஆகிய 2 ராட்சத ரோலர் கோஸ்டர்களும் தற்காலிகமாக மூடப்பட்டன. இவை போன்ற ஒத்த வடிவமைப்பு பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ஏனைய பொழுதுபோக்கு பூங்கா ராட்டனங்களை தற்காலிகமாக மூட சிக்ஸ் ஃபிளாக்ஸ் குழுமம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த முடிவினை ஒண்டர்லாண்டின் பேச்சாளர் கிரேஸ் பீகாக் வெளியிட்டார். அமெரிக்காவின் ஜோர்ஜியா சிக்ஸ் ஃபிளாக்ஸ் பொழுதுபோக்கு பூங்காவில் கோலியாத் ரோலர் கோஸ்டர் சவாரியின் போது திங்கட்கிழமை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் படுகாயமடைந்தனர். அமெரிக்க விபத்தில் சிக்கிய ரோலர் கோஸ்டரின் அதே வடிவமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பை கொண்ட சவாரிகள் ஒண்டர்லாண்ட் பொழுதுபோக்கு பூங்காவின் பயன்பாட்டில் உள்ளதால் பயணிகளின் பாதுகாப்பை கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இணைந்திருக்கிறோம் 7:19 நிமிடம்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட் அல்லது கேஷ்பேக். License builder with Tarion warranty. Lakme Home Sync. 416-788-2426.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 7:26.

7:31. இலங்கை செய்திகள். அனுஜன் சிவராஜாவிற்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை சவுதி அரேபிய உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்த தொடர்ச்சியான ராஜதந்திர மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் பயனாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்கிய சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கும் இலங்கை தூதுவர், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் மற்றும் அதிகாரிகள், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் உட்பட்ட உறுப்பினர்களுக்கும், இலங்கை மற்றும் சவுதி அரேபிய சட்டக்குழுவினருக்கும் அனுஜனின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளார்கள். இலங்கையிலான சிவராஜ் அனோஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை சவுதி அரேபிய உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ள தீர்மானத்தை வரவேற்பதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்க அறிவித்துள்ளார். இந்த தீர்மானம் அனோஜன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவருடைய வழக்கை ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்து வந்த அனைத்து இலங்கையர்களுக்கும் மிகப்பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். நிதானமான ராஜதந்திர அணுகுமுறை, நட்பு நாடொன்றின் சட்ட நடைமுறைகளுக்கு அளிக்கப்பட்ட மரியாதை மற்றும் வெளிநாட்டில் உள்ள இலங்கை பிரஜைக்கு ஆதரவாக பாடுபட்டவர்களின் அயராத முயற்சிகள் அனைத்தையும் பெறுபவராக இந்த முன்னேற்றம் அமைந்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பிற்காக சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி, அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சவுதி அரேபியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ராஜதந்திரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டத்தரணிகள் குழுவினருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தார். எஞ்சியுள்ள சட்ட நடைமுறைகள் நிறைவடையும் வரை அனோஜனுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆதரவுகளையும் அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். வாழ்வாதாரத்தை தேடி இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் எந்தவொரு இளைஞருக்கும் தாங்கள் தனித்து விடப்பட்டதான உணர்வு ஏற்படக்கூடாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சவுதி அரேபியாவில் அனோஜன் சிவராஜாவிற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கன் தெரிவித்துள்ளார். இந்த முன்னேற்றம் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனோஜன் சிவராஜா பாதுகாப்பாக இலங்கைக்கு திரும்பி குடும்பத்தோடு மீண்டும் இணையும் வரை தமது முயற்சிகள் தொடரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் 2008 ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட்ட மூவரையும் எதிர்வரும் 27 வரை தொடர்ந்தும் விளக்கம் நிலையில் வைத்திருக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிள்ளையான் காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து மட்டக்களப்பு நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2008 கல்லடியில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்தமை, காத்தான்குடியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் உட்பட இருவர் உயிரிழந்தமை மற்றும் பவனதீவு கரையாக்கன் தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு பின்னர் உயிரிழந்தமை உட்பட ஐந்து சம்பவங்கள் தொடர்பில் இந்த வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் 2025 ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். பின்பு ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் என கூறப்படும் காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது சிஃபான் மற்றும் முகமது சகீக் ஆகிய இருவரும் 2025 நவம்பர் மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் பிள்ளையான் உட்பட்ட நால்வருக்கு எதிராக 2026 June 17 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர். இன்று விசாரணைகளின் போது முகமது சிஃபான் மற்றும் முகமது சகித் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு பிள்ளையான் காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். மூவரையும் October 27 வரை விளக்கம் நிலையில் வைக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் லண்டனில் வாழ்வதாக கூறப்படும் மற்றொரு சந்தேக நபரான முகமது ஃபாயிஸ் என்பவருக்கு எதிராக பிடியான உத்தரவை பிறப்பித்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கான ஏர்பஸ் வானூர்த்தி கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் பண மோசடி தொடர்பான வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதால் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உட்பட்ட மூவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் அறிவித்தது. கொழும்புக்கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர். இந்த வழக்கை எதிர்வரும் November 18 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிவான் உத்தரவிட்டார். அன்றைய தினம் இந்த வழக்கின் 4வது சந்தேக நபரான நாமல் ராஜபக்ஷ சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலை அத்தியட்சருக்கு நீதிவான் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் நாமல் ராஜபக்ஷ தலா 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சிறையிறப்பிடங்களில் விடுவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கின் 1வது சந்தேக நபரான கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அதனை உறுதிப்படுத்தும் மரணச்சான்றிதழ் இதுவரை விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 2வது சந்தேக நபரான பிரியங்கா நியூமாலி மற்றும் ஷமீந்திர ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்வதற்காக சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசல் ராஜபக்ஷவை கைது செய்ய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்புக்கோட்டை நீதிவான் பசன் அமரசேன இன்று உத்தரவிட்டார். சர்வதேச காவல்துறை ஊடாக இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக சிவப்பு அறிவித்தலை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பிடியாணையை பிறப்பிக்குமாறும் நீதிவான் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் நீதிமன்றம் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2014 சுற்றுலா அபிவிருத்தி சபையின்
சபையினால் ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை அதன் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தாமல் ஓபா மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு 12,000 டிஷர்ட்டுகளை வழங்குவதற்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதியெடுப்பு ஏற்படுத்தப்பட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:36

0: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
0: ABS Mr. P. Singaraj, Verco Vets Law, 416-993 8443.
2: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring. இன்றே அழைங்கள், 647-608-8447.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
6: 7:44 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

அனைத்துலக செய்திகள். ஈரானுடனான மோதலுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து விரும்புவதாகவும், இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதா அல்லது மேலதிக விளைவுகளை எதிர்கொள்வதா என்பதை ஈரானை தீர்மானிக்க வேண்டும் எனவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் டாமி பிகாக் தெரிவித்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுக் கொள்வதை அமெரிக்கா அனுமதிக்காது என குறிப்பிட்ட அவர், அந்த இலக்கை அடைவதில் ஜனாதிபதி ட்ரம்ப் உறுதியுடன் இருப்பதாகவும் கூறினார். இதேவேளை ஹோமுஸ் நீரிணையூடான எண்ணெய் போக்குவரத்து மோதலுக்கு முன்னே நிலைகளை விட அதிகரித்திருப்பதாகவும், அமெரிக்க தடைக்குட்பட்டுள்ள ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி இதில் உள்ளடக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். சவுதி அரேபியாவுடனான அமெரிக்காவின் உறவுகள் குறித்து பேசிய அவர், அந்த நாட்டிற்கான தமது உறுதிமொழிகளை வாஷிங்டன் தொடர்ந்து நிறைவேற்றும் எனவும் குறிப்பிட்டார். சவுதி அரேபியா மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் விரிவான விளக்கம் அதனையும் வழங்கவில்லை. கடந்த மாதம் ஈரானிடமிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு $200 மில்லியன் வழங்கப்பட்டதாக வெளியான தகவல்களையும் அவர் நிராகரித்துள்ளார். அந்த அமைப்பின் வருமானம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்ற கும்பல்களுடனான தொடர்புகள் மூலம் கிடைத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இருந்த போதிலும் ஹிஸ்புல்லாவிற்கு ஈரானிடமிருந்து $200 மில்லியன் கிடைத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த தகவல் தொடர்பில் அமெரிக்க தரப்பு மறுப்பு வெளியிட்டுள்ள நிலையில், நிதி பரிமாற்றம் குறித்த தகவல்கள் சுயாதீனமாக முழுமையாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியவை எனவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்கள், ஹோமுஸ் நீரிணை வழியான எண்ணெய் போக்குவரத்து மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆகியவை அமெரிக்க ஈரான் உறவுகளில் தொடர்ந்தும் பதற்றங்களை தோற்றுவித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் எந்த வகையிலும் ஆதரவளிக்காது என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவொன்றில், ஈரானுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் மாஸ்கோவும் பீஜிங்கும் பலவற்றை இழக்க நேரிடும் என அவர் எச்சரித்தார். அந்த நாடுகள் ஈரானுக்கு ஆதரவளித்தாலும் அது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருக்கும் என தான் கருதுவதாகவும், அவ்வாறான ஆதரவு வழங்கப்பட்டால் அமெரிக்கா அதனை விரைவில் அறிந்து கொள்ளும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் ஈரானுடனான போர் ஆரம்பித்த போது சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு ஆதரவளிக்காது என தான் நம்புவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அத்துடன் அவை இந்த மோதலில் தலையிட்டால் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரித்திருந்தார். பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்ததை அடுத்து மத்திய கிழக்கில் யுத்தம் தீவிரமடைந்தது. இதற்கு பதிலாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஈரானிலும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் லெபனானிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்ததோடு மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் ஈரான் போர் தொடர்பில் நடுநிலைமையான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக ட்ரம்ப் முன்பு குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் இரு நாடுகளும் ஈரானுடன் நெருக்கமான உறவுகளை பேணி வருவதாக சர்வதேச தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஈரானின் இறையாண்மையினை தீவிரமாக மீறும் செயல் என சீனா குற்றம் சாட்டியது. அதேவேளை மத்திய கிழக்கில் அணு ஆயுத போட்டி உருவாகும் அபாயம் இருப்பதாக ரஷ்யா எச்சரித்தது. கடந்த மாதம் சீன ஜனாதிபதி வாஷிங்டனுக்கு விஜயம் செய்த போது ஈரானுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என ட்ரம்ப் எச்சரித்ததாகவும், அவ்வாறான ஆதரவை வழங்கப் போவதில்லை என சீனா உறுதியளித்ததாகவும் அமெரிக்காவிற்கான சீன தூதுவர் தெரிவித்திருந்தார். யுக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான ரஷ்ய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் குறைந்தது 6,00,000 மக்கள் மின்வசதியின்றி தவிப்பதாக யுக்ரைன் ஜனாதிபதி வொலடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட எரிசக்தி போர் நிறுத்தத்தின் கீழ் உள்ள வசதிகளை மாஸ்கோ வேண்டுமென்றே குறிவைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். கீவ் நகரில் குறைந்தது 3 கொல்லப்பட்டதாகவும், 21 காயமடைந்ததாகவும் யுக்ரைனின் அரசு அவசர சேவை தெரிவித்தது. இரவு இரவாக நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்கள் கீவ் மற்றும் காகிவ் பகுதியில் உள்ள யுக்ரைன் ராணுவம் பயன்படுத்தி வந்த தகவல் தொடர்பு மற்றும் எரிசக்தி நிலையங்கள் இலக்காக கொண்டதாக ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்தது. தலைநகர் மாஸ்கோ மற்றும் 2014 ரஷ்யாவில் இணைத்துக் கொள்ளப்பட்ட யுக்ரைனின் தெற்கு பகுதியான கிரீமியா உட்பட ரஷ்யாவின் பல்வேறு பிராந்தியங்களுக்கு மேல் ஒரே இரவில் 902 யுக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஒரே இரவில் ரஷ்யா 39 பால்ஸ்டிக் மற்றும் க்ரூஸ் ஏவுகணைகளையும் 128 ஆளில்லா விமானங்களையும் ஏவியதாகவும், அவற்றில் 4 ஏவுகணைகளும் 115 ஆளில்லா விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் யுக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவிற்கு எதிரான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ரஷ்யாவும் ஈரானும் அதிகரித்து வருவதாக பிரித்தானிய உளவுத்துறை தலைவர் கென் மெக்லம் எச்சரித்துள்ளார். பிரித்தானியாவின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் இடம்பெற்ற வருடாந்த உரையின் போது அவர் இந்த எச்சரிக்கையினை விடுத்தார். ரஷ்யா தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு போக்குடன் செயல்பட்டு வருவதாக கூறிய கென் மெக்லம், பிரித்தானியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளையும் ரஷ்யா முன்னெடுத்து வருவதாக கூறினார். குறிப்பாக யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளை இலக்காக கொண்டு ரஷ்யா தனது கலப்பு போர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இணையவழி தாக்குதல்கள், தவறான தகவல்களை பரப்புதல் மற்றும் மறைமுக நடவடிக்கைகள் என பல்வேறு தரப்புகளின் மூலமாக
பிரித்தானியா மீது ஈரான் தாக்குதல்களை தொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை பிரித்தானிய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கான முயற்சிகளையும் ஈரான் தீவிரப்படுத்தி வருவதாகவும் மெக்லம் எச்சரித்தார். ரஷ்யா மற்றும் ஈரானின் நடவடிக்கைகள் பிரித்தானியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அதிகரித்து வரும் சவால்களாக அமைந்திருப்பதாக கூறியவர், இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். 71 வயதான பரிசுத்த பாப்பரசர் லியோ நுரையீரல் புற்றுநோய் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் புற்றுநோய்க்காக ரோமில் உள்ள ஜெமல்லி மருத்துவமனையின் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. வத்திக்கான் வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையின்படி சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் எந்தவித சிக்கல்களும் இன்றி அவர் குணமடைந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் பரிசுத்த பாப்பரசர் லியோ வழமை போன்று சுய நினைவுக்கு திரும்பியதாகவும் சிறிது நேர மருத்துவ கண்காணிப்புக்கு பின்னர் அவர் தனது அறைக்கு திரும்பியதாகவும் வத்திக்கான் அறிவித்துள்ளது. வலிமையான மருத்துவ பரிசோதனைகளின் போது புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் அறுவை சிகிச்சையின் போது வலது நுரையீரலின் கீழ்ப்பகுதி முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பரிசுத்த பாப்பரசர் லியோ இன்னமும் ஒரு வார காலம் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்பை பெறுவார் என தாம் எதிர்பார்ப்பதாக கூறப்பட்டுள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:55.

ஈஸ்ட் எஃப்எம் காசலிகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நாம் மிகவும் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கை நழுவி போகும் போது மனம் உடைந்து விடுகிறது. நாம் விரும்பிய வேலை கிடைக்காமல் போகலாம், தொடங்க நினைத்த தொழில் கைகூடாமல் போகலாம், திட்டமிட்டபடி வாழ்க்கை அமையாமல் கூட போகலாம். ஆனால் நாம் நினைத்த பாதை மட்டும்தான் நமக்கான ஒரே பாதை என்று தீர்மானித்து விடாதீர்கள். சில நேரங்களில் நம்முடைய திட்டங்களை மாற்றிக்கொள்வதும் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதும் கூட அவசியமாகிறது. அதற்கான வாய்ப்பாக இவ்வாறு எமக்கு கிடைக்காமல் போகின்ற விடயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூடிய கதவுகளை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்காக திறந்திருக்கும் ஏனிய வாய்ப்புகளை தேடுங்கள். பல கதவுகள் உங்களுக்காக திறந்தேதான் இருக்கின்றன. நீங்கள் தேடுகின்ற போதுதான் அந்த கதவுகள் உங்களுக்கு தென்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

நேரம் 8:07 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். வெளியில் 15 பாகை செல்சியஸ் லேசான மழை தூறலோடு இன்று காலை பொழுதும் விடிந்திருக்கிறது. 14 பாகை செல்சியஸாக உடல்நிலை காணப்படுகிறது. முகழ்கூட்டம் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலை பொழுதாக இருந்தாலும் மதியத்தின் போது ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். நாளை வியாழக்கிழமை 12 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கப் போகிறது. நாளை மழைக்கான வாய்ப்புகள் லேசாக காணப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை முற்றிலும் முகழ்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 13 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை 9 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கொண்டதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக 15 பாகை செல்சியஸ் ஒளி இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை 17 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 16 பாகை செல்சியஸாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். ஃபோரெவர் கனேடியன் கூட்டு பேரணிகளில் பிரதமர் மாக்கானி இந்த வாரம் கலந்து கொள்கிறார். ஆல்பர்ட்டா பொது வாக்கெடுப்பு கிடம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமரின் இந்த அறிவித்தல் வெளியானது. அக்டோபர் 15 வியாழக்கிழமை கல்கரியில் நடைபெறும் பேரணியிலும் 16 வெள்ளிக்கிழமை எட்மண்டன் நகரில் நடைபெறும் பேரணியிலும் மாக்கானி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் அலுவலகம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியது. ஆல்பர்ட்டா மாகாண பிரிவினை குறித்த பொது வாக்கெடுப்பிற்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் ஆரம்பித்துள்ள நிலையில் பிரதமர் இந்த பேரணிகளில் கலந்து கொள்கிறார். ஆல்பர்ட்டா மாகாண மக்கள் பிரிவினைவாத பாதையினை தவிர்த்து கனடா என்ற ஒற்றை கூட்டாட்சிக்குள் உறுதியாக நீடிப்பதன் அவசியத்தை வலியுறுத்த பிரதமர் இந்த 2 பிரம்மாண்டமான ஃபோரெவர் கனேடியன் கூட்டு பேரணிகளில் கலந்து கொள்வார் என பிரதமர் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தியது. ஆல்பர்ட்டா மாகாணத்தின் முன்னாள் துணை முதல்வர் தோமஸ் லொகோஸ் தலைமையில் ஆல்பர்ட்டா கனடாவிற்குள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடத்தப்படும் இந்த பேரணியில் பிரதமர் உரையாற்றுவார். ஆல்பர்ட்டா மாகாணத்தில் பிறந்து வளர்ந்துவதான பிரதமரின் இந்த பங்கேற்பு பிரதானமானதாக கருதப்படுகிறது. இந்த வாரம் மாக்கானி தனது தேங்க்ஸ் கிவிங் செய்தியிலும் கனடா என்பது பிழவுகளின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட தேசம் அல்ல என சுட்டிக்காட்டியதோடு இதை பிரிவினையிலிருந்து பாதுகாத்து போராட நாம் அனைவரும் கடமைப்பட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். பிரதமர் வெள்ளிக்கிழமை எட்மண்டன் பேரணியில் கலந்து கொள்ளும் அதே நாளில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் ஒலிவிய கல்கரி நகரில் நடைபெறும் கனடா ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ரீ மாநாட்டில் கலந்து கொண்டு ஆல்பர்ட்டா மக்கள் கனடாவிற்குள் நீடிக்க வேண்டும் என்ற பிரசாரத்தை மேற்கொள்வார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுஜன் சிவராஜாவிற்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை சவுதி அரேபிய உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்த தொடர்ச்சியான ராஜதந்திர மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் பயனாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்கிய சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கும் இலங்கை தூதுவர், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் மற்றும் அதிகாரிகள், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் உட்பட்ட உறுப்பினர்களுக்கும், இலங்கை மற்றும் சவுதி அரேபிய சட்டக்குழுவினருக்கும் அனுஜனின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளார்கள். ஈரானுடனான மோதலுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து விரும்புவதாகவும், இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதா அல்லது மேலதிக விளைவுகளை எதிர்கொள்வதா என்பதை ஈரானை தீர்மானிக்க வேண்டும் எனவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் டாமி பிகாக் தெரிவித்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுக் கொள்வதை அமெரிக்கா அனுமதிக்காது என குறிப்பிட்ட அவர், அந்த இலக்கை அடைவதில் ஜனாதிபதி ட்ரம்ப் உறுதியுடன் இருப்பதாகவும் கூறினார். இதேவேளை ஹோமூஸ் நீரிணையூடான எண்ணெய் போக்குவரத்து மோதலுக்கு முன்னே நிலைகளை விட அதிகரித்திருப்பதாகவும், அமெரிக்க தடைக்குட்பட்டுள்ள ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி இதில் உள்ளடக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். சவுதி அரேபியாவுடனான அமெரிக்காவின் உறவுகள் குறித்து பேசிய அவர், அந்த நாட்டிற்கான தமது உறுதிமொழிகளை வாஷிங்டன் தொடர்ந்து நிறைவேற்றும் எனவும் குறிப்பிட்டார். சவுதி அரேபியா மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் விரிவான விளக்குமதனையும் வழங்கவில்லை. கடந்த மாதம் ஈரானிடமிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு $200 மில்லியன் வழங்கப்பட்டதாக வெளியான தகவல்களையும் அவர் நிராகரித்துள்ளார். அந்த அமைப்பின் வருமானம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்ற கும்பல்களுடனான தொடர்புகள் மூலம் கிடைத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இருந்த போதிலும் ஹிஸ்புல்லாவிற்கு ஈரானிடமிருந்து $200 மில்லியன் கிடைத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த தகவல் தொடர்பில் அமெரிக்க தரப்பு மறுப்பு வெளியிட்டுள்ள நிலையில் நிதி பரிமாற்றம் குறித்த தகவல்கள் சுயாதீனமாக முழுமையாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியவை எனவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்கள், ஹோமூஸ் நீரிணை வழியான எண்ணெய் போக்குவரத்து மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆகியவை அமெரிக்க ஈரான் உறவுகளில் தொடர்ந்தும் திட்டங்களை தோற்றுவித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 12 நிமிடம்

0: 8:16 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 6478 8447.
3: லக்ஷ்மி ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் சுபின் நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்க புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31 மாலை 6:30 தமிழிசை கலாமன்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை. மாலை முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று

0: 1-800-875-3514. உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 4167246666, 4167246666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
3: 8:20. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றல்களில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒன்டாரியோவில் மாநகர சபை நகரசபை தேர்தல்கள் அக்டோபர் 26 நடைபெற இருக்கின்றன. அதற்கு முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் சில நகரசபைகளில் இடம்பெற தொடங்கியிருக்கின்றன. சிலவற்றில் இன்னும் சில நாட்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. பலர் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். சிலர் அறிமுகமானவர்கள், சிலர் இந்த தேர்தலை முதல் தடவையாக சந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள், சிலர் அடிக்கடி தேர்தலில் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற போது அந்த பின்னணி அல்லது அந்த தேர்தலில் அவர் நிற்கக்கூடிய பதவி நிலைக்காக அவருடைய கடந்த கால உழைப்பு அல்லது அதை நோக்கி அவருடைய பேரார்வம், பேஷன் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு கல்விச்சபை உறுப்பினராக போற்றிடக்கூடியவர் கல்வி புலத்தோடு, மாணவர்களின் கல்வி எதிர்காலத்தோடு தொடர்ந்து பயணிக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். அது தொடர்பிலான செயல்பாடுகளை கடந்த காலத்தில் தேர்தலை தாண்டி முன்னெடுத்த ஒருவராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே பலருக்கும் அறிமுகமான ஒரு கல்வி செயற்பாட்டாளராக ருக்ஷன் பெரா அவர்களை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். மாக்கம் தொகுதியை பொறுத்தவரையிலே 5 மற்றும் 7 வட்டாரங்களுக்கான கல்விச்சபை உறுப்பினராக அவர் போட்டியிடுகிறார். வணக்கம் ருக்ஷன்.
1: வணக்கம் ரமண.
0: உங்களுடைய வட்டாரம் 5, 7 இவற்றின் எல்லைகளாகவே இருக்கின்றன, அல்லது எந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்களிக்கலாம், அதை முதலில் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு உங்களோடு உரையாடலாம்.
1: நிச்சயமாக நான் முதலில் 7 வட்டாரத்தில் ஸ்டார்ட் பண்றேன். ஏனென்றால் அது வந்து ஒரு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது நார்த் ஆஃப் ஸ்டீல்ஸ், வெஸ்ட் ஆஃப் மெக்காவன், சவுத் ஆஃப் 407, ஈஸ்ட் ஆஃப் யோக் ரீஜன் பிக்கரிங் லைன். அது ஒரு நீள் சதுரமா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஒரு நீள் சதுரமா இருக்கும். அதுல வந்து இப்ப மாக்கம் காஸ்கோன்னு சொல்லுவோம், மாக்கம் கெனடியன் டயர் என்று சொல்லுவோம் நாங்கள். அப்ப அந்த பகுதியில இருக்கிற 7 வட்டாரத்துல இருக்க சீடவுட் கம்யூனிட்டி என்று சொல்லுவோம். இப்ப அதுல இருக்க ஸ்கூல்கள் வந்து ஸ்கூல்களை சொல்ல போனா சீடவுட் பப்ளிக் ஸ்கூல், பார்க்லேண்ட் பப்ளிக் ஸ்கூல், காப்பர்ட் கிளன், மார்க்கம் கேட்வே, எலைன் ஃபேர் கிளப், ஆர்மெடில், அந்த ஸ்கூல் பகுதி உள்ள மக்கள் வந்து 7 வட்டாரத்துல இருக்கிறாங்க. 5 வட்டாரம் என்று சொன்னால், 5 வட்டாரம் வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது நார்த் ஆஃப் 407 இல்ல 9th லைன்ல போய் 16th லெஃப்ட் போய் மார்க்கத்தில நோர்த்துக்கு போய் பிறகு ஸ்டோபில் லைன், யோக் ரீஜன் பிக்கரிங் லைன், அதாவது ஒரு எல் ஷேப்ப அப்சைட் டவுன வச்சிருக்க மாதிரி. அதுல இருக்க கம்யூனிட்டிஸ சொல்ல போனால் கோர்னல் கம்யூனிட்டி, அதாவது கிராண்ட் கோர்னல், அப்பர் கோர்னல், கோர்னல் வில்லேஜ், கோர்னல் ரூச் என்று சொல்லுவோம், அதாவது கோர்னலுக்குரிய பகுதிகள். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கிரீன்ஸ்பரோவை சொல்லுவோம், அதுக்கப்புறமா மவுண்ட் ஜோயை சொல்லுவோம். இதுல இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்க்க போனால் மவுண்ட் ஜோய் பப்ளிக் ஸ்கூல், கிரீன்ஸ்பரோ பப்ளிக் ஸ்கூல், லிட்டில் ரூச் பப்ளிக் ஸ்கூல், பிளாக் வால்நட் பப்ளிக் ஸ்கூல், அதுக்கப்புறமா வந்து ரூச் பார்க் பப்ளிக் ஸ்கூல் வந்து இருக்குது, மற்றது கோனல் வில்லேஜ் பப்ளிக் ஸ்கூல். அப்ப இந்த பப்ளிக் ஸ்கூல அடக்கிய பகுதி வந்து 5 வட்டாரம். மற்ற 7 வட்டாரத்துல 2 ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டேன்னு, அதாவது லெகசி அண்ட் டேவிட் சொசைக்கி பப்ளிக் ஸ்கூல், அவங்களும் அதுக்குள்ள 7 வட்டாரத்துக்குள்ள அடங்குவாங்க.
0: மிக முக்கியமாக ஏன் இந்த பாடசாலைகளின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன என்றால், உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் உங்களுடைய கல்விச்சபை உறுப்பினரின் செயற்பாட்டில் தங்கியிருக்கிறது. ஒரு கல்விச்சபை உறுப்பினராக ருக்ஷன் பெரா எவ்வாறு செயல்பட போகிறார், அல்லது அவரிடம் எவ்வாறான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார்?
1: நிச்சயமாக ராமடன், நல்ல ஒரு கேள்வி ஒன்று. இப்ப நான் என்னுடைய 2014 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் என்னுடைய ஏற்பாட்டுல வந்து, அதாவது மேற்பாடுகள், அத மை பிளான் என்று சொல்லி வர்றது, அதுல வந்து எப்பவும் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இந்த முறையும் எனக்கு இருக்கிறது வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன். அதாவது வந்து அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் என்று சொல்லிக்க வந்து அதில் வந்து டீச்சர்ஸுக்குன்னு அட்வகேசி வேணும், ஒரு குரல் ஒன்று தருது. ஏனென்றால் அந்த ஸ்பெஷல் எட் கிளாஸில் வந்து கிணறு புள்ளியெல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ள வந்து ஒரு டீச்சரை வந்து என்ன சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம் நாங்கள், ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க சொல்லுவீங்கன்னா அது வந்து ஒரு டீச்சரால் முடியாது. அதே நேரம் வந்து அந்த ஸ்கூலு அந்த பிள்ளைகளுக்கும் வந்து அதில் இதுக்கு போகாது, என்ன அட்வான்டேஜாக இருக்காது அந்த பிள்ளைகளுக்கு. ஸோ அப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த அட்வகேசி வரணும்ன்றதுக்காக அந்த ஸ்பெஷல் எட் வந்து எனக்கு அந்த காலம் துவங்கி இந்த காலம் வரைக்கும் இருக்குது. என்னென்ன பர்சனலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குன்னு அதை வந்து நான் எத்தனையோ பேரண்ட்ஸை வந்து, அதாவது இந்த போன மாதம் செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஒரு பேரண்ட்டு ஸ்பெஷல் எட்டுக்கு நீடுக்காக, அது ஐபிஆர்சி மீட்டிங்னு சொல்லுவார்கள், இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் என்ற ஒரு ஐஇபிக்கு சம்பந்தமாக, அது வந்து இந்த காலப்பகுதியில் அதாவது 20 காலமாக வந்து 20 நான் பயணித்த இதில் வந்து 1000, அதாவது கேஸ் என்று சொல்லக்கூடாது, அதை ரெப்ரசென்ட் பண்ணினது வந்து 1000 அது ரெப்ரசன்டேஷன். அப்போ அதால அந்த அந்த அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு ஒரு ஹார்ட் ஒரு அதை வந்து ஒரு ஒரு அட்வகசி ஒர்க் வந்து அதுக்குல இன்னும் நிறைய செய்ய வேண்டிய இருக்குது. அதை விட வந்து இப்போ வீடுகளில் தட்டைக்கோ இல்லாட்டி நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்க வந்து அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன், அதாவது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. அதாவது சில ஸ்கூலுக்கு வந்து வேறு ஒருத்தர் அந்த புத்தகத்தேவை, சும்மா பேச்சுக்கு சொல்ல போனால் ஒரு புத்தக தேவை இருக்கலாம், ஒரு ஸ்கூலுக்கு வந்து வேறு ஒரு தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறது வந்து ட்ரஸ்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட் எண்ட் ஆஃப் தி டே. நோமர் அவர்ட் அந்த பேரண்ட்ஸ் கவுன்சிலோட ஒர்க் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் இந்த அவைகள் இந்த குரலை வந்து உள்வாங்கி அதை வந்து பூர்த்தி செய்யறது வந்து அந்த ட்ரஸ்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ட்ரஸ்டி இல்லாமல் சில தேவைகள் வந்து பூர்த்தி செய்திருக்கிறேன் நான் பேரண்ட்ஸுக்கு. என்னோட ட்ராவல் பண்ணின பேரண்ட்ஸுக்கு வந்து அவன் நிச்சயமாக சொல்லுவார்கள். ஈவன் சில ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டிவே சொல்லும், இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸால செய்யாத நீங்கள் வந்து செய்திருக்கிறீர்கள் ஒன்று ஒன்று வந்து சில ஸ்கூல்கள் வந்து எனக்கு சொல்லுவார். அப்போ அதே மாதிரி வந்து கணக்க விஷயம் வந்து இருக்குது. பட் என்னோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த இந்த ஸ்பெஷல் இதுவும் மட்டும் பட்ஜெட்டிங். ஆப்வியஸ்லி பட்ஜெட்டிங்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் உண்டு. அது வந்து ட்ரஸ்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து எடுத்துட்டு சொல்லுவாங்களோ இல்லை, அதே நேரம் வந்து ட்ரஸ்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டாக்ஸ் பேயர்ஸ் மணி. அதாவது அந்த பிள்ளை அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகலை என்றாலும் அந்த வரிப்பணம் வந்து இந்த ஸ்கூலுக்கு போய் சேருது. அப்போ அந்த வரிப்பணத்தில் வந்து பார்க்க வேண்டிய அது இந்த முதல் அது சரியாக யூஸ் பண்ணப்படுதா, சரியான இடத்துக்கு வந்து போய் சேருதா என்று பார்க்க வேண்டியது இட்ஸ் மேஜர் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் அ ட்ரஸ்டி.
0: மிக முக்கியமானது. நீங்கள் குறிப்பிட்டது போல விசேட கல்வி செயற்பாடுகள் குறிப்பாக தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த பலர் அந்த பகுதிகளில் அம்மாக்கத்தை பொறுத்தவரையில் 7ஆம் வட்டாரம் மற்றும் 5ஆம் வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல குழந்தைகள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விசேட தேவை அல்லது விசேட கல்வி தேவையுடையவர்களை சரியான முறைகளை கையாள்வதன் மூலமாகத்தான் அவர்களை இந்த சமூகத்தில் நாங்கள் ஒன்றிணைக்க முடியும், அவர்களுக்கும் ஒரு வளமான எதிர்காலத்தை கட்டி எழுப்ப முடியும். அதற்கான ஆரம்ப பொறிமுறைகள் மிக மிக முக்கியமானவை. அதை செய்யக்கூடிய ஒரு தமிழ் குரலாக ருக்ஷன் பராவின் குரல் இந்த கல்வி சபைகளில் இருக்கின்ற போது தமிழ் மக்கள் இலகுவாக இது போன்ற பிரச்சனைகளை அடையாளம் காண முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை தாண்டி ருக்ஷன் பரா இந்த தேர்தல் களத்தில் இருக்கின்ற ஒரு வேட்பாளர் என்பதை தாண்டி தொடர்ச்சியாக எங்களுடைய இளம் சமூகத்தின் கல்வி பணிகளோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றவர். அதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை தர முடியுமா? உங்களுடைய இந்த தேர்தல் அல்லது கல்வி சபை உறுப்பினருக்கான வேட்பாளர் நிலையை தாண்டி ருக்ஷன் பரா யார்? கல்வி சமூகத்திற்கு அவர் என்ன பங்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்? இதுவரை காலமாக அவர் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பங்கு, அவருடைய அந்த லாப நோக்கமற்ற அமைப்பின் செயல்பாடுகள், அதை பற்றியும் சிறிது கூற முடியுமா? ஏனென்றால் ஒரு ஒரு தேர்தல் வேட்பாளர் என்று வருகின்ற போது அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பேரார்வம் அல்லது அவருடைய பின்னணி என்ன, அவர் ஏன் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒரு தமிழ் பெயர் என்பதற்காக அல்லது அவர் என்னுடைய வீட்டை தட்டிவிட்டார் என்பதற்காக மட்டும் அவருக்கு வாக்கை அளிப்பதை விட அவரால் இந்த சமூகத்திற்கு அல்லது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அல்லது என்னுடைய உறவினரின் குழந்தைக்கு என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன நன்மை ஏற்படும், அதை ஏற்படுத்தக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கிறதா, உண்மையில் அது நோக்கி அவர் பயணித்திருக்கிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் மக்களிடம் இருக்கும். ருக்ஷனை பொறுத்தவரையில் அந்த கேள்விக்கு இலகுவாக பதிலளிக்க முடியும். இருந்தாலும் ஒரு சுருக்கமாக உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை பற்றி கூற முடியுமா?
1: நிச்சயமாக, நல்லதொரு கல்வி ரமணன். நான் வந்து தான் சிறு வயதில் இருக்கும் பொழுது, அதாவது நான் வந்து ஹைஸ்கூல்ல இருக்கும் பொழுதுல இருந்து மாணவர்களுக்கு வாலண்டியரா வந்து மேத் கணிதம் படிப்பிச்சிருக்கிறேன். I'm special in math, like I do a lot of math questions and everything. அப்ப அதால வந்து அந்த டைம்ல இருந்து ஒவ்வொரு வகுப்புகளுக்கும், பெரிய வகுப்புகளாகவும் இருக்கட்டும் பெரிய வகுப்புகளாகவும் இருக்கட்டும், கணிதம் வந்து நான் படிப்பிச்சிருக்கிறேன். அதாவது படிப்பிச்சிருக்கிறேன்னு சொல்றது என்பட வந்து நான் எத்தனையோ மாணவர்களை வந்து தேத்தியிருக்கிறேன் நான் கணிதத்துல. அந்த பயிற்சி, அந்த இது வந்து அந்த பேஷன் ஃபார் எஜுகேஷன்ன்றது வந்து எனக்கு காலங்கட்டத்தில் போயிக்க வந்து 2006-2007 டைம்ல வந்து ஒரு லிட்ரஸி இஷ்யூ வந்து எங்களோட சமுதாயத்தில் இருக்கிறத வந்து நான் புரிஞ்சு கொண்டேன். அந்த லிட்ரஸி இஷ்யூ என்று சொல்றது வந்து என்னென்றால், இப்ப ஒரு சிறிய மாணவனா இருக்கட்டும், அதாவது ஜூனியர் ஸ்கூலுக்கு போறது கிரேட் ஒன்னோ ஜேகியோ எஸ்கியோ கிரேட் ஒன்னோ கிரேட் டூவா இருக்கட்டும், அவைண்ட அடிப்படையில வந்து ஒரு ஆங்கிலத்தை வந்து என்ன இந்த லிட்ரஸி வந்து ஒரு ஒரு ஒரு பாரதூரம்னு சொல்லக்கூடாது, ஒரு வீக்கா இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த பேஸ்மெண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது. அந்த டைம்ல வந்து ஒரு ரீடிங் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணது. அந்த ரீடிங் வந்து காலப்போக்கில் வந்து பல மடங்காக வாக்கள் வந்ததால வந்து ஆப்வியஸ்லி தேர்ஸ் என்ன சொல்றது சிட்டிங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கிறதால வந்து நாங்கள் வந்து அதை வேற லைப்ரரியோட ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்து அந்த லைப்ரரிக்கு மூவ் பண்ணது. அப்போ லைப்ரரிக்கு மூவ் பண்ணிக்க வந்து தனியாலாம் மூவ் பண்ணிடலாம், அப்படிக்கு தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருந்தால்தான் அதில் மூவ் பண்ணலாம்ன்ற கேட்டகரிஸ் அதுகள் எல்லாம் வந்ததால வைப்பம் என்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 2012 அந்த வாய்ப்பம் வந்து அந்த டைம்ல வந்து பேர் வந்து யூத் அண்ட் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் மார்க்கம் இருந்தது. இப்பொழுது வந்து அதுக்கு நேம் மாத்தி யங் பீப்புள் அச்சீவிங் மைல்ஸ்டோன்ஸ் தேர்ஸ் எ ரீசன் ஃபார் இட். அப்ப அந்த பயிற்சிகள் அந்த அதுக்குள்ள வந்த ஸ்டூடெண்ட்ஸ்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லிட்ரஸி வந்து அதாவது வந்து எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து டெஸ்டிமோனி கொடுத்துருக்காங்க, நாங்கள் கொடுத்த லிட்ரஸி ஒர்க்கால நாங்கள் கொடுத்த அந்த ஸ்பெல்லிங் அதாவது நாங்கள் கொடுக்குற ஸ்பெல்லிங் எல்லாம் வந்து டே டு டே யூஸ் பண்ற ஸ்பெல்லிங் அந்த கிரேட்டுக்குரிய ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்றேன். நான் பக்கத்தை விட்டு நான் வான இதுல ரேடியோல சொல்ல வேணுமென்றாலும் வந்து நான் கூட வந்து அந்த அந்த வேர்ட்ஸை எடுத்து நான் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மின்னஞ்சல் தயாரிப்பதற்கோ இல்லாட்டி வேறு ஒரு கன்வர்சேஷன் யூஸ் பண்ணுறதுக்கோ நானே தயாரிச்சு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த வேர்டுகளை. அந்த ஃபீட்பேக் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து எங்கள்கிட்ட வந்தது. அப்போ நாட் ஜஸ்ட் ஃபார் த கிட்ஸ் ஆல்சோ ஃபார் த பேரண்ட்ஸ் ஆல்சோ நாங்கள் அந்த ஒர்க்கை செய்திருக்கிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து கணிதம் கிரேட் ஸ்பெசிபிக் மேத்ஸ் செய்த நாங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் இப்போ லீடர் இப்போ கடந்த 10 வருடங்களாக வந்து லீடர்ஷிப் செய்தவா லீடர்ஷிப் செய்தவன் வாரம் நாங்கள் அப்படி வந்து 16 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து இந்த யூத்துக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நாங்கள். அந்த அந்த இதில் அந்த 16 வந்து பார்க்க வந்து அதில் வந்து ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து IWDN IMDN இருக்குது, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேன் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேன்ற ஒரு ஒரு கேட்டகரி. அது எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து வி ஆர் குயிக் டு ரெக்கனைஸ் ஆல் த சக்சஸ்ஃபுல் பீப்புள் விச் இஸ் குட் பிகாஸ் தே ஹவ் கோன் த்ரூ அவங்கள ஒரு சேலஞ்சஸை தாண்டி அவங்கள அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளால எந்த குறிக்கோள் வந்து என்னன்னா அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அவர்களை நாங்கள் ரெக்கனைஸ் பண்ணணும். கீழே ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு யார் எங்களுடைய அம்மா அப்பா பாட்டா பாட்டி மாமா மாமி சித்தி சித்தப்பா அவங்கள் தான் போட்டது. அப்போ அதை வந்து அந்த உணர்வை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதாவது நாங்கள் இந்த இந்த நாட்டில் இருக்க வந்து அந்த உணர்வுகள் வந்து குறைவதாக நான் பார்த்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இது ஒரு சயின்ஸாக இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிருக்க அந்த உணர்வுகள் குறைவதை கண்டதால் இது இந்த இந்த இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலம் வந்து அந்த உணர்வை கூட்டுறதுக்காக அந்த வழியை நடத்தி இது வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகுது. அப்போ இந்த அடிப்படையில் தான் நான் 2014 சரி 18 சரி 22 சரி கேட்டு இப்போ இந்த 26 நான் திருப்பி கேட்குறேன். நான் ஜஸ்ட்
0: நிச்சயமாக அதுதான் மிக முக்கியம். அதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்பினோம். தேர்தலுக்காக மட்டும் வருகின்ற வேட்பாளர்களை தாண்டி தொடர்ந்து மாணவர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தேர்தல் வெற்றி தோல்விகளை தாண்டி தொடர்ந்தும் இளம் மாணவ சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக மிகப்பெரிய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் ரோக்ஷன் பரா. இம்முறை மாக்கம் தேர்தல் தொகுதியில் 5ம் மற்றும் 7ம் வட்டாரங்களுக்கான கல்விச்சபை உறுப்பினராக மீண்டும் களமிறங்கியிருக்கிறார். தமிழர்கள் நிச்சயமாக முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இணையதளம் வாயிலாக கூட நீங்கள் வீட்டில் இருந்தவாறே வாக்களிக்கக்கூடிய வசதி மாக்கத்தை பொறுத்தவரையில் இருக்கிறது. 16ம் தேதி முதல் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாக்காளர் அட்டைகளை பயன்படுத்தி இணையதளம் மூலமாகவும் நீங்கள் வாக்களிக்கலாம். எங்களுடைய சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக கல்விச்சபையில் குறிப்பாக தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய கல்விச்சபையிலே ரொக்ஷன் பராவின் குரல் ஒலிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த முன்கூட்டிய வாக்குப்பதிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது தேர்தல் தினமான அக்டோபர் 26ம் தேதியும் நீங்கள் இவருக்கு வாக்களிக்கலாம். நன்றி ரொக்ஷன், நிகழ்ச்சியோடு இணைந்து உண்மைக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பொழுதில் பேசிக் கொள்ளலாம்.
1: நன்றி நன்றி ராமண்ணன். நேயர்களுக்கு ஒரு ஒன்றை சொல்லி விரும்புகிறேன். நான் எல்லாரும் வாங்க வாக்களியுங்கள், நேரம் இல்லையென்று சொல்ல வேண்டாம். 10 உள்ளன. 16ம் தேதியிலிருந்து 26ம் தேதி வரைக்கும் ரமணன் என்ன சொன்ன மாதிரி இணையதளம் மூலமாகவும் வாக்களியுங்கள். வாருங்கள், உங்களை நம்பி நான் இந்த முறை வந்து வேலையும் விட்டுட்டு இந்த தேர்தலில் இறங்கியிருக்கிறேன். வந்து வாக்களியுங்கள், வெற்றியை தாருங்கள்.
0: நன்றி ரோக்ஷன், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி ரமணன், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45. உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1407 416-528-1407. குணா, நாங்கள் இந்த தொழில் முனைவோர் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். அது குறித்தும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டங்கள் குறித்தும் அதிகம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தின் சார்பில் அந்த நிறுவன உரிமையாளர் காப்புறுதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அப்படியாக அவர் பெற்றுக் கொண்டால் அதில் என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும்?
1: நிச்சயமாக ஒரு கோஆபரேஷன் ஓன் பண்ணுறவர், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், அதாவது டாக்டர்ஸ் டென்டிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி சர்வீஸ் கோஆபரேஷன் வச்சிருப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் பொழுது அதை வந்து ஒரு கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக வாங்குவதில் பல நன்மைகள் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் வந்து உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு 100,000 ப்ரீமியம் உள்ள பாலிசி என்று வைத்தால், அந்த $100,000 ப்ரீமியத்தை பர்சனல் இன்சூரன்ஸாக வாங்கும் பொழுது அவர்கள் வந்து 166,000 மேலே கோஆபரேஷனில் இருந்து எடுக்க வேண்டும், ஏனென்றால் டிவிடெண்டாக இல்லாட்டி சேலரியாக எடுத்துத்தான் அதை பே பண்ண வேண்டும். அதேவேளை அதே பாலிசியை வந்து 100,000 டிரெக்டாக ஆஃப்டர் ப்ராஃபிட் கோஆபரேஷன்லேருந்து பே பண்ணும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸாக வாங்க முடியும். அப்படி வாங்கும் பொழுது அந்த 66,000 இயர் சேவிங் வருகின்றது. எனவே ஸ்டில் அப்போ பெனிஃபிட் என்று வரும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கோஆபரேஷன் தான் பெனிஃபிஷரியாக இருக்கும். இருப்பினும் அந்த ப்ரொசீட் வரும் பொழுது கேபிட்டல் டிவிடன் அக்கௌண்ட் என்ற அக்கௌண்ட்டின் மூலம் அவங்களுடைய பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முழு பணத்தையுமே டாக்ஸ் ஃப்ரீயாக பெற முடியும். எனவே இந்த கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் கன்செப்ட் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இப்பொழுது ப்ரீமியம் சேவிங்குக்கு மேலாக அவர்கள் ஒரு கோஆபரேஷனுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு காப்புறுதியாக அமைகின்றது.
0: நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து உங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் இவ்வாறான காப்புறுதி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அறிந்து கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. GT Brokers in Guna Thuraisingam, 416-528-1407.

0: 8:52.
1: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: வார்டனின் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதி ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
3: நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரை தேடுகின்றீர்களா? டாக்டர் தனேசன் குருமூர்த்தி புதிய ஃபேமிலி பேஷண்ட்ஸை வரவேற்கின்றார். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் வாக் இன் டாக்டர் சேவைகளுடன் வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி, நியூ கமர்ஸ், IFHP, ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பேஷண்ட்ஸும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து ட்ரக் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். வழமையாக கிடைக்காத மருந்துகளுக்கான கஸ்டம் கம்பவுண்டிங் வசதிகளும் உண்டு. சீனியர்ஸுக்கு சிறப்பு தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி சேவை. வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி, 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், இரா பிளாசாவில். 416-678-2911.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்டெஃபமின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்டெஃபம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்டெஃபம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நேரம் காலை 9:12 வரைக்கும் இன்று இனிய காலை வேளையிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்க நிகழ்ந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2024 அக்டோபர் மாதத்தின் 14 புதன்கிழமை காலை வேளை. இன்றைய தினம் அக்டோபர் 14 பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்டெஃபம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். நேற்றைய தினம் கோடை மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வை தந்திருந்தது. அதிலிருந்து சற்று வித்தியாசம் இருந்தாலும் கூட ஒரு மிதமான வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு அழகான இலையுதிர் காலத்தின் புதிய நாளை தான் நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். எனவே இந்த நாளும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக முன்னேற்றகரமாக அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஒரு பழைய பாடலோடு ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

ஒன்பது மணி 8 நிமிடம். மிக பழைய ஒரு பாடல், கிட்டத்தட்ட 6 தசாப்தங்கள். 1957 வெளிவந்திருந்த திரைப்படம் மணாளனே மங்கையின் பாகியம் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்துதான் பாடல் ஒலித்திருக்கின்றது. ஆதி நாராயணரோ அவர்களது இசையில் பாடலை கேட்டிருக்கின்றோம். கண்டசாலா பி சுஷீலா இணைந்து பாடியிருக்கின்றார்கள். ஒரு பழைய பாடல், அழகான பாடல் என்றும் கூட இனிமையோடு ஒலித்திருக்கின்றது. நேற்று இன்று நாளையின் முதல் பாடலாக காலை 9:09 இந்த இனிய காலை வேளையில் ஒரு முக்கியமான சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். மிக குறைந்த தேவைகளுடன் வாழ பழகுபவர்கள் எங்கு வேண்டுமானாலும் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ முடியும். தேவைகளை குறைப்பவர்களே உலகத்தின் மிகச்சிறந்த செல்வந்தர்கள் என்பதை இந்த சிந்தனை சொல்லுகின்றது. தேவைகள் ஒன்று நிறைவேற இன்னொன்று பெருகிக் கொண்டேதான் போகும். எப்போதுமே நாங்கள் திருப்தியை மனதுக்குள் கொண்டு வராவிட்டால் அடுத்தடுத்த விடயங்கள் தொடர்பாகத்தான் பெரும்பாலும் யோசிக்க தொடங்குவோம். அது கிடைக்கவில்லை என்பது தொடர்பான ஒரு இயக்கமும் எங்களிடம் எப்போதும் நிறைந்திருக்கும். எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான மனிதராக இருக்கப் போவதில்லை. தேவைகளை பெருக்கிக் கொண்டே போவோமாக இருந்தால் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த தேவைகள் வந்து எங்களுக்கு பெரியதாகவே இருக்கும். அதை அடைவதற்கான தொடர் முயற்சிகள் தேவைப்படும். முயற்சி செய்வதில் தவறு எதுவும் இல்லை. ஆனாலும் கூட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில் எதையுமே அனுபவிக்காமல் நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எங்களது வாழ்க்கையின் நிம்மதியை அமைதியை கெடுத்துவிடக்கூடியதாகவும் கூட இருக்கும். எனவே நிச்சயமாக குறைந்த தேவைகளை வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ தெரிந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த வாழ்க்கையை இலகுவாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாகவும் கூட இருப்பார்கள். அதே நேரம் மற்றவர்களுடைய உதவியும் தயவும் அவர்களுக்கு எப்போதும் தேவைப்படவும் போவதில்லை. தாங்களாகவே தங்களது குறைவான அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நிலைமை அவர்களிடம் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இல்லை என்று சொன்னாலும் ஒரு சில சங்கடங்கள் வருகின்ற போதும் அதனையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நிறைந்தவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். செல்வந்தர்கள் யார் என்று சொல்லி கேட்டால் அதிக பணம் படைத்தவர்கள் அல்ல. தேவைகளை குறைத்து மகிழ்ச்சியோடு யாருக்கு வாழ தெரிகின்றதோ அவர்கள்தான் உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்பதை இந்த சிந்தனை வந்து அழகாக சொல்லுகின்றது. எனவே அதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. எப்போதுமே நாங்கள் அதிகமாக தேவைகளை மனதுக்குள் நிறைத்துக் கொண்டே போகின்றோம். அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எனவே இதை நாங்கள் எந்த சமயத்திலும் அனுபவிக்க முடியாத நிலைமையும் கூட தொடர்கின்றது. எனவே தேவைகளை குறைத்து இருப்பவற்றை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி அதிகமாகவே அவை தொடர்பான ஒரு மன திருப்தியை மனதுக்குள் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லலாம். மிக குறைந்த தேவைகளுடன் வாழ பழகுபவர்கள் எங்கு வேண்டுமானாலும் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ முடியும். தேவைகளை குறிப்பவர்கள்தான் உலகத்தில் மிகச்சிறந்த செல்வந்தர்கள் என்பதை அழகான இந்த சிந்தனை இன்றைய காலை பொழுதில் சொல்லி நிற்கின்றது. அதிக குளிரும் இல்லாத வெப்பமும் இல்லாத ஒரு காலை வேளை, மிதமான ஒரு வெப்பநிலையுடன் கூடிய ஒரு ஆரம்பம் இன்றைய தினத்துக்கு தரப்பட்டிருக்கின்றது. நேற்று போலல்ல என்று சற்று வெப்பநிலை குறைந்த ஒரு நிலைதான் இருக்கும். ஆனால் இந்த இலையுதிர் காலத்தில், அதுவும் அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் வரக்கூடிய சிறந்த வெப்பநிலை உடனே என்று சொல்லித்தான் இன்றைக்கும் கூட நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும். 13 இப்போதைய வெப்பநிலை, 12 நாங்கள் உணர்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வு 16 இருக்கும். நேற்றிலும் பார்க்க அரைவாசி என்று சொல்லலாம். இரண்டால் 15 தான் கூடிய உடல்நிலையாக உணர்ந்து கொள்ள போன்றோம். நேற்று 30 தாண்டி இருந்தது உடல்நிலை, இன்றைக்கு வெறும் ஒரு அரைவாசியாக 15 மட்டுமே நாங்கள் உடல்நிலையாக பெற இருக்கின்றோம் என்பதையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சடுதியான மாற்றம் வரப்போகின்றது என்பதைத்தான் இந்த வெப்பநிலை குறைவு காட்டுகின்றது. இன்றைக்கு பகல் பொழுதில் சூரிய வெளிச்சம் இருக்கும். முகில் சற்று அதிகம் இருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடிய நிலைமைகள் தொடர்ச்சியாக இருக்க போன்றன. காலையில் மெல்லிய மலைச்சூழல் வந்து போயிருந்தது. அதுக்கு பிறகு இப்போது மழை ஓய்ந்து வெளிச்சத்தை நாங்கள் கொஞ்சம் பார்க்கின்றோம். முகில் இருக்கின்றது. இருந்தாலும் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களும் இன்று தொடர்ச்சியாகவே சொல்லப்படுகின்றன. இன்றைய தினம் 6:35 சூரியன் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றது. இரவு வேளை வெப்பநிலை சரிந்து ஒற்றை இலக்கத்தில் அது குறைகின்றது. 8 வெப்பநிலை குறைந்திருக்குமாம். 5°C இரவின் உடனடியாக நாங்கள் பெறக்கூடிய நிலைமைகள் இன்று புதன்கிழமை தொடர்பாக எதிர்வு கூறப்படுகின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பார்த்தால் நாளைய தினம் சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. 12 வெப்பநிலை, 10°C நாங்கள் உணரப்போகின்றோம். மாலையில் தான் மழை தொடங்கும். மெல்லிய தூறலாக மாலை பொழுதில் இருக்கலாம். இரவு பொழுதில் அதிக மழைக்கான வாய்ப்புகள்
எதிர்வு கூறப்படுகின்றன. 5-10 மில்லிமீட்டர் வியாழன் இரவு வேளை மழை பொழிவாக இருக்கும். வெள்ளி காலையிலும் அதே மாதிரி 5-10 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கப் போகின்றது. மதிய பொழுதிலும் தூறல் இருக்கலாம். 12 வெப்பநிலை 10 உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை வந்து சூரிய வெளிச்சத்தை நாங்கள் அதிகம் காணப்போவது இல்லை என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. வெள்ளி இரவு பொழுதில் மறை ஒன்றை நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. எனவே சனிக்கிழமை காலை பொழுதிலும் அதே -1 தான் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் இருக்கும் என்று சொன்னாலும் சனிக்கிழமை குளிரான ஒரு வார இறுதியாக அமையப்போகின்றது. 9°C கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் முன்னேற்றம் ஏற்படும். வெப்பநிலையை பொறுத்தளவில் 15 வெப்பநிலை உயர்ந்து 14 உணரக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கின்ற ஒரு பிரகாசமான பகல் பொழுதும் வரப்போகின்றது. அடுத்த திங்கள் 16-15 உணரப்படும். சனிதியாகவும் வர இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 9:14 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புதன்கிழமை காலை பொழுதில்

0: பாட்டுக்கரு பண்பலை
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங் சாலிட் ஹார்ட்வுட் என்ஜினியரிங் ஹார்ட்வுட் லக்ஸரி வைனல் லெமினேட் டைல்ஸ் கார்பெட் ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ் மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில் கஸ்டம் ஸ்டேர்ஸ் அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும் GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 14 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங் 416-293-0550 4162930550 goodlifeflooring.ca
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே

0: இருக்கும். நோ சார்ஜ், நோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் டிபிஎம்எஸ். தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் தி சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன், 4378607002, 4378607002.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
0: ருக்ஷன் பரா, மாக்கம் ஓடிலக்கம் 5 மற்றும் மேலிக்கான கல்விச்சபை அரங்காவலர், பப்ளிக் ஸ்கூல் போர்ட் டிரஸ்டியாக வர போட்டியிடுகின்றார். கடந்த 20 சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ருக்ஷன் பரா, பாடசாலை பள்ளிகளின் சிறப்பான கல்விச் சூழல், பாதுகாப்பான பாடசாலைகள், சமமான வாய்ப்பு உட்பட அழகிய பல நல்ல விடயங்களை முன்னிறுத்துகின்றார். உங்கள் வாக்குகளை வேண்டி நிற்கின்றார். தொடர்புகளுக்கு 6472738096. இந்த விளம்பரம் ருக்ஷன் பரா தேர்தல் பிரச்சார குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கட்டணம் செலுத்தப்பட்டது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது. காலை 9:25 நிமிடம் புதன்கிழமை காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் சொன்னால், 401 வெஸ்ட் பவுண்ட் மக்காவன் தாண்டிய பகுதிகளில் தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. கலெக்டர்ஸ் வந்து குறுகிய தூரம் அதிக தாமதங்களை எதிர்கொள்கின்றது. கெனடி வீதி பகுதியில் மிக அதிகமான வாகன நெரிசல்கள் கலெக்டர்ஸில் நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. கெனடி வீதி பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக நீண்ட தாமதங்களை நீங்கள் பேபி வரைக்குமே எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இப்போது தென்படுகின்றது. எக்ஸ்பிரஸை பொறுத்தளவில் டிவிபியிலிருந்து பேபியூ தாண்டி அவென்யூ ரோட் வரைக்குமே குறைந்த தாமதங்கள் தான் எதிர்கொள்ளப்படுகின்றன. கலெக்டர்ஸில் தான் அதிகமான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றது, பேபியூ தாண்டிய பகுதிகள் வரைக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. டஃபரன் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட தாமதங்கள் மீண்டும் தொடங்குகின்றன. குறைவான வாகன நெரிசல்கள் தான் தொடர்ச்சியாக காணப்படுகின்றன. ஆனால் ஹைவே 400 தாண்டி பயணிக்கின்ற போது அதிக தாமதங்கள் கலெக்டர்ஸில் கிப்ளிங் வரைக்கும் நிலவுகின்றது. எக்ஸ்பிரஸில் குறைந்த தாமதங்கள் மார்டின் குரோ ரோட் வரைக்கும் தொடர்ச்சியாக நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 427 பகுதிகளிலிருந்து வாகன நெரிசல்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. கிப்ளிங் பகுதியில் இருந்து இந்த வேளையில் ஹைவே 400 வரைக்கும் அதிக தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த வாகன நெரிசல்களை தொடர்ச்சியாக கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்குமே நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது. பேபியூ பகுதியிலும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை டிவிபி வரைக்கும் இப்போது சந்திக்கக்கூடியதாக இருக்கும். டிவிபி சவுத் பவுண்ட் யோகமில் ஸ்ட்ரோட் பகுதியிலிருந்து தான் தாமதங்கள் தொடங்குகின்றன. லோரன்ஸ் பகுதியில் அதிகரிக்கின்றது, அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. மீண்டும் எக்லிங்டன் பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாகத்தான் தென்படுகின்றது. தொடர்ந்து பயணிக்கின்ற போது டான்மில்ஸ் தாண்டிய பகுதிகளிலும் கூட தாமதங்கள் சற்று உயர்வாக இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. குறைந்த தாமதங்கள் அதுக்கு பிறகு பேவியூ வரைக்கும் எதிர்கொள்ளப்படுகின்றன. டிவிபி நார்த் பவுண்டில் எக்லிங்டன் பகுதியில் தாமதங்கள் சற்று அதிகம் இருக்கின்றது. லோரன்ஸ் வரைக்குமே தாமதங்கள் காணப்படுகின்றன. 404 சவுத் பவுண்டை பார்த்தோம் சொன்னால் ஸ்டீல் தாண்டி பயணிக்கின்ற போது வாகன நெரிசல்கள் தொடங்குகின்றது. ஃபிஞ்சுக்கு முன்னரான இடத்திலிருந்து 401 வரைக்குமே அதிகமான வாகன நெரிசல்களைத்தான் நீங்கள் 404 சவுத் பவுண்டில் எதிர்கொள்வீர்கள் இந்த காலை பொழுதில். இன்றைய நாள் என்ன நாள், முக்கியத்துவம் என்ன என்று சொல்லித்தான் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து இன்டர்நேஷனல் இ வேஸ்ட் டே என்று சொல்லித்தான் அது தொடர்பான பல தகவல்கள் இன்று பகிரப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 14 தேதி மின்னணு கழிவுகள் இவற்றுக்கான ஒரு நாள். அவற்றை கொண்டாடுவதல்ல, அவை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பல விடயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இந்த இவேஸ்ட் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து நாங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஏராளமானவை. அவை பயன்பாட்டுக்கு உகந்ததில்லாமல் போகின்ற போது அல்லது சேதம் அடைகின்ற போது அவற்றை வந்து நாங்கள் வெளியிலே தூக்கி எறிந்து விடுகின்றோம். அவை பல இடங்களிலும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பேசுகின்றது இன்றைய இந்த நாள். டெலிவிஷன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டேப்ளேயர்ஸ் ஆக இருக்கலாம், பிரிண்டர்ஸ் ஆக இருக்கலாம், மைக்ரோவேவ்ஸ் மற்றும் இன்னும் பல்வேறுபட்ட சிறிய சிறிய எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே இப்போது உலக அளவிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இவேஸ்டாக மாறியிருக்கின்றன. ஏன், எங்களது வீட்டிலே நாங்கள் சற்று சுற்றுச்சூழலை அவதானித்தோமாக இருந்தால் எங்களது கராச்சிலும் சரி அல்லது பேஸ்மெண்ட்டிலும் சரி பயன்படுத்தாமலேயே நாங்கள் பல வருடங்களாக மிக மிக அதிகமான எண்ணிக்கையிலான இந்த இவேஸ்டை போட்டு வைத்திருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் துப்புரவு செய்வோம்னு சொல்லி எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து சென்று ஏதாவது ஒரு இடத்திலே குப்பையாக எறிந்து விடுகின்றோம். இது எல்லாமே பெரும் பாதிப்பை சுற்றுச்சூழலில் தொடர்ந்து ஏற்படுத்துகின்றன என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். இப்போதைய இந்த உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரும் கழிவு பிரச்சனையாக இந்த மின்னணு கழிவுகள் இப்போது மாறியிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் டன்ஸ் அல்லது அதற்கும் அதிகமான கழிவுகளுக்கு காரணமாக இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து அமைவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி நாங்கள் பெருமளவிலே போடக்கூடிய அந்த மின்னணு கழிவுகளில் வெறும் ஒரு 20% குறைவானவை தானா மறுசுழற்சி செய்யப்பட்டு உரிய முறையில் அப்புறப்படுத்தப்படுகின்றன. 80% எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து சுற்றுச்சூழலில் சென்று சேர்ந்து ஒவ்வொரு வகையிலும் அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே மறுசுழற்சி மூலம் அல்லது முறையான அகற்றல் முறைகள் மூலம் உலகளாவிய சிக்கலை சமாளிப்பதற்கு எல்லோரையும் அழைக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த விடயம் தொடர்பாக கவனம் எடுத்தல் அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றது இன்றைய தினம்.
இன்டர்நேஷனல் இ வேஸ்ட் டே என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 2018 தொடக்கம் கடைபிடிக்கப்படுகின்றதாம் வேஸ்ட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஃபோரம். இது வந்து WEEE என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய, வி என்று சொல்லி சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மிக அதிகமாகவே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள் இந்த மின்னணு கழிவுகள் தொடர்பாக. இந்த மின்னணு கழிவுகளை குறைத்து அவற்றை மறுசுழற்சி செய்வதன் அவசியம் குறித்து ஒரு பொது விழிப்புணர்வையும் புரிதலையும் அதிகரிப்பதற்கு இந்த வி ஃபோரம் வந்து மிக அதிகமாகவே பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. சாதாரணமான ஒரு சில தகவல்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வேப்பிங் அதில் பயன்படுத்தக்கூடிய டிஸ்போசபிள் இ சிகரெட்ஸ், இது வந்து இப்போதைக்கு ஒரு மேஜர் இ வேஸ்ட் கண்ட்ரிபியூட்டராக மாறியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சந்தையிலே அதன் பயன்பாடு தேவை என்பது பெருமளவிலே பல மடங்கு உயர்ந்து வருகின்றது. அவை அனைத்துமே சாதாரணமாக ஒரு சில நிமிடங்கள் பாவிக்கப்பட்டு சுற்றுச்சூழலில் கழிவாகத்தான் சென்று சேருகின்றன என்று சொல்லித்தான் இந்த இ சிகரெட்ஸ் தொடர்பான பல தகவல்கள் இன்று பேசப்படுகின்றன. அதே நேரம் உலகத்திலே போடப்படக்கூடிய குளோபல் இ வேஸ்ட் என்று சொல்லி பார்த்தால் அதில் மூன்றில் ஒரு பங்கானது சிறிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களினால் தானாம் ஆக்கப்படுகின்றது. சாதாரணமாக இந்த மைக்ரோவேவ்ஸாக இருக்கலாம், வேக்யூம்ஸாக இருக்கலாம், நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்மார்ட் டூத் ப்ரஷஸாக இருக்கலாம், இப்படி சிறிய சிறிய எலக்ட்ரானிக் பொருட்களினால் தானாம் மூன்றில் ஒரு பங்கான குளோபல் இ வேஸ்ட் உருவாக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இது தொடர்பாக கவனம் எடுத்தல் அவசியம். சரியாக எந்தெந்த இடத்தில் நாங்கள் அதனை மறுசுழற்சி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கவனம் எடுத்து அவற்றை அப்புறப்படுத்துதல் அவசியம் என்பதை இன்றைய நாள் வலியுறுத்துகின்றது. 9:32 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
3: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426 4167882426
5: ஸ்காபரோ அருள்மிகு மீனாட்சி அம்பாள் ஆலயம் புதிய இடத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா அக்டோபர் 21 புதன்கிழமை காலை 9 மணி முதல் கிரியைகள் ஆரம்பமாகி அக்டோபர் 23 வெள்ளிக்கிழமை அக்டோபர் 24 சனிக்கிழமை இரு தினங்களும் எண்ணெய் காப்பு. அக்டோபர் 25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6 மணி முதல் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற திருவருளும் கிடைத்துள்ளது. ஆலய புதிய முகவரி 320 பாஸ்மோ ரெவன்யூ யூனிட் 25 மிடில்ஃபீல்ட் அண்ட் பாஸ்மோ 416-535-6560 அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: Everything you like, everything you need is found only here.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9:44 இருக்கின்றது. ஒரு குட்டி கதை, ஒரு கற்பனை கதை, முக்கியமான செய்தி எங்களுக்கு சொல்லி தருகின்றது. பாரம் சுமப்பதற்காக இரண்டு குதிரைகள் ஒரு வியாபாரியிடம் இருக்கின்றனவா. இப்போது அந்த இரண்டு குதிரைகள் மீதும் பொதிகளை ஏற்றிக்கொண்டு அந்த வியாபாரி சந்தையை நோக்கி பயணிக்கின்றார். சற்று நீண்ட தூரம் செல்ல வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. முன்னால் சென்ற அந்த முதல் குதிரை ஒழுங்காக அந்த பாரத்தை சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு கடின உழைப்போடு நடந்து செல்கின்றதாம். ஆனால் இரண்டாவதாக பின்னால் சென்ற அந்த குதிரையோ சற்று சோம்பலோடு பயணிக்கின்றது. பாரத்தை ஒழுங்காக சுமக்காமல் அது அங்கே இங்கே நிற்கின்றது, நடக்கவில்லை. இப்போது அந்த வியாபாரி இந்த இரண்டாவது குதிரையை பார்க்கின்றார். அதன் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொதியையும் சரியாக கொண்டு செல்ல வேண்டுமே என்ற ஒரு நோக்கத்தில் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த இரண்டாவது குதிரையின் பாரத்தையும் முதல் குதிரையின் மீது அவர் கொண்டு சென்று வைக்கின்றாராம். இப்போது அந்த முதல் குதிரை மட்டுமே இரண்டு குதிரைகளின் பாரத்தையும் சேர்த்து சுமக்க தொடங்குகின்றது. கடின உழைப்போடு அது அந்த பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு சந்தையை நோக்கி நடக்கின்றது. பின்னால் எந்த விதமான பொதியும் இல்லாமல் அந்த சோம்பேறி குதிரையோ அது நடந்து வருகின்றது. அது சாதாரணமாக நடந்து வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த முதல் குதிரையை வம்பிழுக்கின்றது. நன்றாக நீ உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், நன்றாக தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டும், வியர்வை சிந்தி நீ உழைக்க வேண்டும், உழைக்க உழைக்க அதிக பொதிகளை நீ சுமக்க வேண்டியதாக இருக்கும், என்னை பார், எந்த சுமையும் இல்லாமல் ஆனந்தமாக நடந்து வருகின்றேன் என்று சொல்லி பரிகசித்ததாம் அந்த இரண்டாவது குதிரை. இப்போது இப்படியே முதல் குதிரை முழு பொதிகளையும் சுமந்து கொண்டு இரண்டு குதிரைகளும் அந்த வியாபாரியும் சந்தையை அடைகின்றார்கள். இப்போது சந்தையை அடைந்ததும் அந்த குதிரைகளின் உரிமையாளர் யோசிக்கின்றார், கொண்டு வந்த பொதியை முதல் குதிரை தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது, எனவே இரண்டு குதிரைகளின் பாரத்தையும் எனது ஒரே குதிரையை சுமக்கின்ற போது எனக்கு எதற்கு இரண்டு குதிரைகள் என்று சொல்லி அவர் யோசிக்கின்றார். இரண்டு குதிரைகளை வைத்திருந்தால் அதற்கு உணவு கொடுக்க வேண்டுமே, பல செலவுகள் இருக்கும், எனவே எனக்காக உழைக்கும் ஒரே குதிரை எனக்கு போதுமானது என்று சொல்லி இரண்டாவது குதிரையை அங்கிருக்கக்கூடிய ஒரு இறைச்சி கடையில் விற்றுவிட்டு அவர் வீட்டிற்கு முதல் குதிரையோடு திரும்பி வருகின்றார் என்பது ஒரு குட்டி கதை, ஒரு கற்பனை கதை. முக்கியமான செய்தியை வந்து எங்களுக்கு சொல்லுகின்றது, தங்கள் கடமையை சரிவர செய்யாமல் பிறர் முதுகில் சவாரி செய்ய நினைப்பவர்கள் ஒரு தற்காலிக சந்தோஷத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒருவரது உழைப்பில் வாழ நினைப்பதும் உழைப்பவர்களை பார்த்து ஏளனம் செய்வதும் ஒரு குறுகிய கால மகிழ்ச்சியை மட்டுமே எங்களுக்கு தரும். நேர்மையான உழைப்பு ஆரம்பத்தில் அதிக பாரமாக பெரும் சுமையாக எங்களுக்கு தோன்றினாலும் இறுதியில் அதுவே எங்களுக்கான மதிப்பையும் ஒரு பெரும் பாதுகாப்பையும் பெற்று தரும். சோம்பறித்தனம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுகமாகத்தான் இருக்கும், இருந்தாலும் கூட முடிவில் அதன் மூலமான பெரும் துன்பத்தை மட்டுமே நாங்கள் அனுபவிக்க நேரிடும் என்பதை இந்த கற்பனை கதை எங்களுக்கு ஒரு அழகான விதத்திலே சொல்லி தந்திருக்கின்றது. எனவே எப்போதும் உழைத்து கொண்டே இருங்கள். நாங்கள் எதை பெற விரும்புகின்றோமோ அதை நோக்கி அந்த பயணத்தில் சுமைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை சுமப்பதற்கு சோம்பறித்தனத்தோடு நாங்கள் பின்தங்குவோமாக இருந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய துன்பத்தை நாங்கள் அனுபவித்தாக வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. அதே நேரம் எங்களுக்குரிய அந்த கடமைகளை நாங்கள் செய்யாமல் இன்னும் ஒருவர் செய்யட்டுமே என்று சொல்லி அவரது முதுகின் மீது அதிக சுமைகளை ஏற்றுகின்ற போது, அது அந்த பெரும்பாரத்தை இன்னும் ஒருவர் அதிகமாக சுமக்கின்ற போது நாங்கள் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருக்கலாமே தவிர அதன் மூலமாக எந்த விதமான முன்னேற்றத்தையும் பெற்றுவிட முடியாது. அதே நேரம் அது ஒரு பெரும் ஆபத்தையும் எங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வையும் தருகின்றது இந்த ஒரு குட்டி கதை. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 9:49.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: MJS Gold House
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
5: MJS Gold House,
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் வோட்ஸ்அப்பின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் வோட்ஸ்அப்பினை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396, stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
6: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் காலை 10:02 ஈஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை இப்பொழுதில் ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை நாளைக்கு வந்து 2% குறையலாம் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. என்றிலும் பார்க்க நாளைக்கு அக்டோபர் 15 எரிபொருளை நீங்கள் 2% குறைந்திருக்கின்ற விலையில் பெற்றுக் கொள்ள முடியும். 14 இப்போதைய வெப்பநிலை, 13 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. முகிலிருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் இன்று காண முடியும். தொடர்ச்சியாகவே வெளிச்சத்துக்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. முகில் கூட்டங்களும் வானத்தில் தொடர்ந்து தென்படலாம். 6:35 என்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். வெப்பநிலை உயர்வு 16 இருக்கும். 15 என்று கூடிய உணர்நிலையாக பிற்பகலில் உணரப்படும். நேற்றைய வெப்பநிலை உயர்விலும் பார்க்க ஒரு அரைவாசியாக குறைந்திருக்கின்றது. இன்றைய வெப்பநிலை உயர்வு சடுதியாகவே. இரவு பொழுதில் வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸாக குறைந்து 5 டிகிரி செல்சியஸை மட்டுமே நாங்கள் உணர இருக்கின்றோம். எனவே இரவு பொழுது சற்று அதிகமான குளிரை எங்களுக்கு இன்று கொண்டு வந்து சேர்க்கும். நாளைக்கு காலையிலும் கூட அதே குளிர் நிலைமைகள் இருக்கலாம். 5 டிகிரி செல்சியஸை தான் நாங்கள் நாளைக்கு காலை பொழுதில் உணரப்போகின்றோம். அதன் பின்பு வெப்பநிலை 12 உயர்கின்றது. வியாழக்கிழமையில் 10 டிகிரி செல்சியஸை உணரக்கூடியதாக இருக்கும். காலை மதியம் சூரிய வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுதில் மழை தூர தொடங்கலாம். இரவு பொழுதில் நாளைக்கு 5 to 10 mm வரையிலான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை காலையிலும் கூட அதே அளவு மழை இருக்கும். ஒரு 10 mm வரைக்கும் கூட மழை பொழிவு இருக்கலாமா? மதிய வேளை மெல்லிய தூறலாக இருக்கப் போகின்றது. எனவே சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் வெள்ளிக்கிழமை சொல்லப்படவில்லை. மழையோடு இருக்கக்கூடிய பகல் பொழுதைத்தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கின்றார்கள். 12 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 10 டிகிரி செல்சியஸை உணர இருக்கின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய வீக்கெண்டில் சனிக்கிழமை சற்று அதிகமான குளிரை தர இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை உயர்வோடு நாங்கள் பகல் பொழுது எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை வந்து காலை பொழுதில் மறை 1 தான் உணரப்போகின்றோம். அதுக்கு பிறகு சற்று வெப்பநிலை உயர்ந்து 9 இருக்கும். உடல்நிலை உயர்வு 6 இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பிரகாசமான பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். வாரிறுதி சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் நிறைந்திருக்கும். 15 வெப்பநிலை உயர்ந்து 14 டிகிரி செல்சியஸை உணர இருக்கின்றோம். அடுத்த திங்களும் வெளிச்சமான நாள்தான். 16 வெப்பநிலையாகவும் 15 உணர்நிலையாகவும் கூட இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் பகிரப்படுகின்றன. ஈஸ்டெஃப்எம் காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:05 ஆகியிருக்கின்றது.

0: நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:09 ஆகியிருக்கின்றது. லாட்டிகா ஜுவல்லரி அண்ட் ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரிஷ் லைவ் இன்டோனோ வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிரிஷுடன் கெனடிய பாடகர்கள் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ் இன்னும் பலர். டிக்கெட் $35 முதல். ticketme.ca-யிலும் eventbrite.ca-யிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். வருகின்ற சனிக்கிழமை October 17 இலக்கம் 300 வாட் ஸ்ட்ரீட் விட்பியில் கனடா ஈவெண்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன்டோனோ. விவரங்களுக்கு 6479965922 அல்லது 6475490059. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு செய்தியை பார்த்தோம் என்று சொன்னால், யுக்ரேனிய அதிகாரிகள் ஒரு தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவருடனான இந்த அமெரிக்க நிர்வாகத்துடனான மோதல் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்லிங் இணைய சேவைகளை யுக்ரேனிய வான்பரப்பில் கட்டுப்படுத்தியிருப்பதன் காரணமாக தங்களது இராணுவ சேவைகள் அல்லது இராணுவ செயற்பாடுகள் சிக்கல்களுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாக யுக்ரேனிய அதிகாரிகள் இன்று அறிவித்திருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இலான் மஸ்க் அவரது ஸ்டார்லிங் அதன் இந்த இராணுவ பதிப்பாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஷீல்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இணைய சேவை, அதுதான் யுக்ரைனுக்குள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக நாங்கள் திகைத்து போயிருக்கின்றோம் என்று சொல்லி யுக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மிலிட்டரி கிரேட் வேர்ஷனாகத்தான் இலான் மஸ்க் அவர்களது இந்த ஸ்டார்லிங்கின் ஸ்டார்ஷீல்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வேர்ஷன் தான் இப்போது அந்த யுக்ரைன் பயன்படுத்த முடியாமல் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான இந்த கட்டுப்பாடு குறித்து எங்களது பாதுகாப்பு படைகளுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் வழங்க படவில்லை. மேலும் இது பல பணிகளில் இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லி யுக்ரேனிய ஜனாதிபதியின் ஆலோசகர் தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவலை காண முடிகின்றது. இந்த நடவடிக்கை தற்செயலானதல்ல என்பதும் இப்போதைய அரசியல் சூழ்நிலையோடு அது தொடர்புடையது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம் என்று சொல்லியும் அந்த யுக்ரேனிய அதிகாரி தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த யுக்ரைனுக்குள் வரக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து எச்சரிப்பதற்காக நட்பு நாடுகளோடு உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் குறித்த யுக்ரைனிய அரசாங்கத்தின் சமீபத்திய அறிக்கைகளால் ஸ்டார்லிங் சேவை தடைப்பட்டிருப்பது மேலும் நிலைமையை சிக்கலாக்கியிருப்பதாகவும் இப்போதைய செய்திகள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் கூட ஏற்கனவே விடுத்திருந்தது. கடந்த வார இறுதியில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் விடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை பார்க்கையில் ரஷ்யாவின் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மீதான யுக்ரைனின் லாங் ரேஞ்ச் தாக்குதல் நீண்ட தூர தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் யுக்ரைனோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸை அதாவது அந்த உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்திக் கொள்வோம். அதே நேரம் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க ஆயுதங்களை யுக்ரைனுக்காக கொள்வனவு செய்வதும் கூட தடைப்படும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் அவரது அட்மினிஸ்ட்ரேஷன் கடந்த வார இறுதியில் விடுத்திருந்ததையும் கூட இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவும் சரி அல்லது யுக்ரைனின் ஏனைய நட்பு நாடுகளும் சரி வழங்கக்கூடிய உளவு தகவல்கள் யுக்ரைனுக்கு வந்து மிக மிக அவசியமானவை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். காரணம் என்ன சொன்னால், எந்தெந்த பகுதிகளில் இந்த மிசைல் லான்ச்சர்ஸ் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் அல்லது தாக்குதல்கள் எங்கு இப்போது நடைபெறும் என்பது குறித்த தகவல்களையும் கூட இந்த உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதலின் மூலமாக யுக்ரைன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ரஷ்யாவின் தொடர்ச்சியான இந்த பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களுக்கு எதிராக யுக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த தகவல்கள் வந்து பெரிதும் உதவுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை யுக்ரைன் இன்று எதிர்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பொழுதில் கீவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மின் உற்பத்தி நிலையத்தை தாக்கி ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை சேதப்படுத்திய மிகப்பெரிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலுக்கு முன்பு எங்களது நட்பு நாடுகளிடமிருந்து எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் கூட கிடைக்கவில்லை என்று சொல்லியும் யுக்ரைனின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். அந்த தாக்குதல் தொடர்பான எந்த விதமான ஒரு எச்சரிக்கையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் கிடைத்து வந்திருக்கின்ற அந்த எச்சரிக்கைகளின் மூலமாக நாங்கள் பலரை காப்பாற்றியிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை அந்த தாக்குதல் எச்சரிக்கை எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லித்தான் யுக்ரைனின் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் செவ்வாய்க்கிழமை இந்த விடயம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரிடம் கூட கேள்வி கேட்கப்பட்டதாம். ஆனால் அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னு சொல்லி பார்த்தால், யுக்ரைனோடு ராணுவ அளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதை அமெரிக்கா நிறுத்தவில்லை என்று சொல்லியும் கூறியிருந்தார். நாங்கள் அவர்களுக்கு உதவுகின்றோம், மேலும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம், போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம். எனவே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யுக்ரைனுடனும் ரஷ்யாவுடனும் நாங்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் என்று சொல்லித்தான் நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த ஒரு நேற்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பெரிய மிசைல் அட்டாக் தொடர்பான இந்த உளவு தகவலும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி யுக்ரைனின் பிரசிடென்ட் தெரிவித்திருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போதே இந்த ஸ்டாலிங் தொடர்பான அந்த ஒரு கட்டுப்பாட்டினால் நாளாந்த நடவடிக்கைகள் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி யுக்ரைனின் இராணுவ வட்டாரமும் கூட தெரிவித்திருக்கின்றது. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் மிக அதிகமானவை என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக முன்கள பகுதிகளும் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரதேசங்களும் கூட அதிகம் பாதிக்கப்படும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இப்போதைய இந்த இணைய சேவை தொடர்பான கட்டுப்பாடுகள் இந்த இராணுவ தளபாடங்களை பாதுகாப்பதிலும் சிக்கல்களை ஏற்படுத்தும். அதே நேரம் ஆளில்லாத உளவு விமானங்கள் செயற்படுத்தப்படுவதும் கூட தடைப்படும். அதே நேரம் இந்த இராணுவ படைகளின் ஆபரேஷன்ஸ், மிட் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் போன்றவையும் கூட பாதிக்கப்படக்கூடும் என்று சொல்லி யுக்ரைனின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் இப்போது தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் யுக்ரைனின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நேட்டோ நட்பு நாடுகளோடு இப்போது இந்த விடயம் தொடர்பாக தொடர்பிலே இருக்கின்றோம். ஒரு பேக்கப் கம்யூனிகேஷன் சேனல்ஸை உருவாக்குவதற்கு நாங்கள் இப்போது முயற்சிக்கின்றோம் என்று சொல்லியும் யுக்ரைனின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கடந்த வார இறுதி சனிக்கிழமை ஸ்பேஸ் எக்ஸ் அதன் சிஇஓ இலான் மஸ்க் அவரும் கூட யுக்ரைன் மீது ஒரு கண்டனம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவரது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கின்ற எக்ஸில் இந்த கண்டனம் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொல்லி பார்த்தால், ரஷ்ய எரிபொருள் நிலையங்கள் மீதான தாக்குதல் விடயத்தில் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வரம்பு மீறிவிட்டார் என்று சொல்லித்தான் யுக்ரைன் அதிபரை அவர் அந்த ஒரு கண்டனத்தில் விமர்சித்திருந்ததாகவும் கூட இப்போதே இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகுதான் இன்றைய தினம் ஸ்டாலிங்கின் இந்த இராணுவ தர சேவையாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஷீல்ட் யுக்ரைனில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 10:18 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: பலின் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு பலின் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு தருகடதும் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு தருகடதும் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு தருகட தி தருகட தி தருகட

0: விட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் CA.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல்சேல் விலையில் கிடைக்குமிடம். 4

0: வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மென்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர், 416-293-4141.
1: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
4: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
5: FM 102.7 East FM.ca.

நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது காலை 10:31. இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் கூட நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆர்க்கியோலஜிஸ்ட் அவர்கள் வந்து ஒரு பெரும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு புதிய கண்டுபிடிப்பின் மூலமாக தாங்கள் வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஷிப்ராக்கை கண்டுபிடித்திருக்கின்றோம். துருக்கி அதன் கரையோரமாகத்தான் இந்த ஒரு மிக பழமையான ஒரு கப்பல் சிதைவு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த சிதைவுகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அந்த கப்பல் வந்து ஒரு 4400 அல்லது 4700 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அந்த பகுதியில் மூழ்கி இருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. இந்த காலம் வந்து ஏர்லி பிரான்ஸ் ஏஜ் காலப்பகுதியாக இருந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இதே காலத்தில் தானாம் இந்த கிரேட் பிரமிட்ஸ் வந்து கட்டப்பட்டிருந்தன என்பது தொடர்பான அந்த ஒப்பீடுகளும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு 4400 இருந்து 4700 ஆண்டுகளுக்கு முன்பு பயணித்திருக்கின்ற ஒரு கப்பல், அதன் சிதைவுகளைத்தான் துருக்கி கடற்கரைக்கு அப்பால் இப்போது தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே வெண்கல காலத்தை சேர்ந்திருக்கின்றதாம். அதுவும் அதாவது ஏர்லி பிரான்ஸ் ஏஜை சேர்ந்திருக்கக்கூடிய கப்பல் சிதைவாக அது இருக்கின்றது என்பதை இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த கிரேட் பிரமிட்ஸ் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடும் என்று சொல்லி நம்பப்படக்கூடிய இந்த கப்பல் மத்தியதரை கடல் முழுவதுமே சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு வர்த்தக கப்பலாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் மெடிட்ரேனியன் ஆர்க்கியாலஜி அசோசியேஷன் அதன் ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த கப்பலின் அந்த சிதைவுகளை வந்து அவர்கள் தேடியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் வந்து வூடன் ஸ்ட்ரக்சராக, அதாவது மரக்கட்டமைப்பாகத்தான் அது உருவாக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அது சிதைந்து மறைந்திருக்கின்றதுன்னு சொன்னாலும் இப்போது இந்த கப்பலில் கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை வந்து அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இரண்டு விதத்திலான பொருட்கள் வந்து இங்கு பெரும் தகவலை கொடுத்திருக்கின்றதாம். மட்பாண்ட சேமிப்பு கலன்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். செரமிக் ஸ்டோரேஜ் வாசல்ஸ் கிடைத்திருக்கின்றது. அதே நேரம் ஸ்டோன் ஆங்கர்ஸையும் கூட கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கல் நங்கூரங்கள் இவை எல்லாமே கிறிஸ்துக்கு முன் 2600 இருந்து 2400 காலகட்டத்தை சேர்ந்தவை என்று சொல்லித்தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த காலத்தை வந்து இப்போது நிர்ணயித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உலகத்தின் மிக மிக பழமையான கப்பல் சிதைவுகளாகத்தான் அவை இப்போது எங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. கிறிஸ்துக்கு முன் 2200 சேர்ந்ததாக கருதப்படக்கூடிய ஏஜியன் கடலில் நிகழ்ந்திருக்கின்ற டாக்கோஸ் ஷிப்ராக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிதைவிலிருந்து தனது பெயரையும் கூட அந்த பொருட்கள் வந்து பெற்றிருப்பதாக இப்போதைய இந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். அன்டாலியாவில் இருக்கக்கூடிய அக்டேனிஸ் யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் குழு நீருக்கடியிலே ஒரு தொல்பொருள் ஆய்வொன்றை செய்திருந்ததாம். அதன் போதுதான் இந்த கப்பல் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படக்கூடிய பெரிய கொள்கலன்கள் தொடர்பான விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவை வந்து பழங்கால ஜாடிகள் மாதிரி இருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். பெரிய இரண்டு கைப்பிடிகள் கொண்டிருக்கக்கூடிய மட்பாண்டங்களாக இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அம்போராஸ் என்று சொல்லி இவை அழைக்கப்படுகின்றன. இவை வந்து பழைய காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதே ஸ்டைலில் இதே மாதிரியான வடிவமைப்புகளில் இப்போதும் கூட லெபனான், சிரியா, இஸ்ரேல், பாலஸ்தீனம் போன்ற பகுதிகளில் பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த காலத்தில், அதுவும் ஏர்லி பிரான்ஸ் ஏஜ் காலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மட்பாண்டங்களை இப்போதைய பொருட்களும் சற்று ஒத்திருக்கின்றன என்பது தொடர்பான ஆச்சரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் ஆழத்தில்
பகுதியளவிலே மணல் பகுதியாகவும் பகுதியளவில் பாறைகள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கக்கூடிய கடல் அடியில்தான் அந்த மட்பாண்டங்கள் சிதறி கிடந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் புய்படங்கள் அவற்றையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு பாத்திரம் ஒரு வெண்கல காலத்தில் வைன் மற்றும் ஆலிவ் ஆயிலை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட கொள்களின் மாதிரியே தென்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் ஒரு பாத்திரம் தொடர்பான தகவலையும் கூட இங்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அம்போரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய கொள்களன் அந்த படமும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் மேல் பகுதியில் ஏதோ ஒரு கூர்மையான ஒரு கருவி ஒன்றினால் வரையப்பட்ட இரண்டு பரலல் லைன்ஸையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றதாம். அதற்கு நடுவே ஒரு நெளிவு சுழிவான ஒரு ஜிக்சாக் வடிவத்திலான கோடும் கூட இடம்பெற்றிருக்கின்றதுன்னு சொல்லி ஆர்கியோலஜிஸ்ட் அது தொடர்பான விவரங்களையும் பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற வெண்கல கால தளங்களில் காணப்படுவதைப் போலத்தானாம் இந்த கப்பல் சிதைவை சுற்றி மூன்று துளைகள் கொண்ட இரண்டு கல் நங்கூரங்களையும் கூட கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதனோடு சேர்த்து ஒரே ஒரு துளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நங்கூரமும் கூட ஆய்வாளர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த ஆங்கர்ஸ் வந்து அந்த கப்பலின் ஒரு பகுதியான சொல்லி தெளிவாக சொல்ல முடியவில்லையாம். ஆனால் இந்த ஏர்லி பிரான்ஸ் ஏஜ் காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருப்பதாக நம்பப்படக்கூடிய அந்த நங்கூரங்களாகத்தான் அவை தென்படுகின்றன என்பது தொடர்பாகவும் அவர்கள் அந்த தகவலையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆரம்ப வெண்கல காலத்தில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணித்த போது மூழ்கியிருக்கின்ற ஒரு சிறிய கப்பல் உடைய சிதைவுகளாக இந்த சிதைவுகள் இருக்கலாம் என்று சொல்லியும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே உலகத்தின் மிக பழமையான கப்பல் சிதைவுகள் தான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 10:37 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் நேற்றுகின்ற நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பின்னணி பாடகர் கிறிஷுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
2: ஒரு சின்ன தாமரை.
3: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 647-5992
1: அல்லது eventbrite.ca.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன், கிறிஷ் லைவ் இன் டொரண்டோ.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
5: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
8: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
8: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
8: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
9: 416-293-7287
8: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
9: 416-461-6401.
10: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6472221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோட்கேஜிற்கும் KM Business Solutions, 647-522-1775, kmbusiness.ca.
11: Your favorite music on your favorite station, 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374 416-412-7374
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி, மக்கா லாய் லாய், ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தியாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514.
10: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
11: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனி,
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. நிரம்பிவளது காலை 11:01 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை 2% நாளைய தினம் குறைய இருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. 14 வெப்பநிலை, 13 இப்போது நாங்கள் உணர்கின்றோம். மோஸ்ட்லி கிளவுடியாகவே இருக்கின்றது. இருந்தாலும் சூரிய வெளிச்சம் இடையிடையில் தென்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஒரு மணி வரைக்கும் அதிக முகில் கூட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்கூறப்படுகின்றது. 2 மணிக்கு பிறகு சூரிய வெளிச்சம் சற்று அதிகமாக தென்படலாம். ஆனாலும் முகிலும் வானத்தில் தொடர்ந்து இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இன்றைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. 16 வரை வெப்பநிலை உயர்கின்றது என்று 15 உணர இருக்கின்றோம். நேற்றிலும் பார்க்க குறைந்த வெப்பநிலை, ஆனால் இந்த காலத்தில் சிறந்த வெப்பநிலை என்பதைத்தான் சொல்லலாம். இரவில் 8 வெப்பநிலை சரிகின்றது, 5 டிகிரி செல்சியஸையே உணரவு இருக்கின்றோம். எனவே இரவு பொழுதில் குளிர் அதிகரிக்கின்ற நிலைமை எதிர்பார்க்கப்படுகின்றது. 6:35 இன்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் இன்றைய நாள் தொடர்பாக சொல்ல முடியும். தொடர்ந்து நாளைக்கு வியாழக்கிழமை பார்த்தால் காலை மதியம் வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். மாலை பொழுதில் மழை தொடங்கும். இரவு வேளை 5-10 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. 12 வரைதான் நாளைக்கு வெப்பநிலை உயரும். 10 டிகிரி செல்சியஸையே உணரப்போகின்றோம். காலை பொழுது இரவு பொழுதிலெல்லாம் ஒற்றை இலக்கத்தில் உணர்நிலை வீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இனிமேல் வரப்போகின்ற நாட்களில் இதே நிலைமைகள் தான் அதிகம் இருக்கப் போகின்றன. 0 குறைவான உணர்நிலை வெள்ளிக்கிழமை இரவு பொழுதிலும் சனி காலையிலும் நாங்கள் பெறப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை காலை பொழுது மழையோடு தொடங்கலாம். 1-10 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிவு இருக்கும். அதுக்கு பிறகு மெல்லிய மழை தூறல். மதிய வேளை 1 மில்லிமீட்டரும் குறைவாக லேசான தூறலாக இருக்கலாம். 12 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 10 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வெளிச்சத்துக்கான சாத்தியம் வெள்ளிக்கிழமை இல்லை. வெள்ளி இரவு பொழுதில் 3 வெப்பநிலை சரிந்து மாறி 1 உணரப்படும். சனி காலையிலும் அதே நிலைமை இருக்கும். அதுக்கு பிறகு சனிக்கிழமை வந்து சற்று குறைவாகத்தான் வெப்பநிலை உயர்கின்றது. 9 வரைதான் வெப்பநிலை உயர்ந்து 6 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர இருக்கின்றோம். பிரதானமாக வெயிலும் பகல் பொழுதில் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தால் சனியாக இருக்கப் போகின்றது. வெப்பநிலை உயர்ந்து 15 வரை நாங்கள் பெறப்போகின்றோம். கூடிய வெப்பநிலை 14 கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். திங்கட்கிழமை பிரதானமாக வெயில், 16-15 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 16 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். சனியாகவும் இருக்கப் போகின்றது என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. 11:03 ஆகியிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச நாணய நிதியம் தனது அக்டோபர் மாதத்தின் உலகளாவிய நிதி நிலைத்தன்மையை நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குளோபல் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டை தான் நேற்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் தொடர்பாக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து வெளியிட்டிருக்கின்றது. அதில் உலகத்தின் பொருளாதாரங்களுக்கு வந்து 3 முக்கியமான அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று சொல்லித்தான் அது கோடிட்டு காட்டியிருக்கின்றது அந்த ரிப்போர்ட்டில். ஒன்று வந்து AI மார்க்கெட் கரெக்ஷன்ஸ், அது வந்து ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அதிகரித்து வரக்கூடிய அரசாங்க பத்திர வருவாய் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்பைக்கிங் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட்ஸ் என்று சொல்லித்தான் அது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது 3வது சைபர் அட்டாக்ஸ் என்று சொல்லியும் இந்த இணையவழி தாக்குதல்கள் தரக்கூடிய ஆபத்தும் பெரிதாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த உலக பொருளாதாரங்கள் எதிர்கொள்ளக்கூடிய 3 முக்கியமான ஆபத்துகள் தொடர்பான அச்சுறுத்தல்கள் தொடர்பான தகவலையும் கூட நேற்றைய தினம் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உலக பொருளாதாரங்கள் இதுவரைக்கும் சரிந்து மீண்டும் மீளக்கூடிய ஒரு மீள்திறனை கொண்டவையாக தன்னை நிரூபித்திருக்கின்றன என்று சொன்னாலும் இப்போது ஏற்படக்கூடிய திடீர் அதிர்ச்சிகளால் ஏற்படுகின்ற அபாயத்தை குறைப்பதற்கு கொள்கை வகுப்பாளர்களும் வணிக தலைவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட IMF அதன் இயக்குநர்கள் வலியுறுத்தியிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 11:05 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. லட்டிகா ஜுவல்லரி அண்ட் ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிறிஷ் லைவ் இன் டோனோ. வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிறிஷுடன் கெனடிய பாடகர்கள் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷ், அஜீஷ் இன்னும் பலர்
டிக்கெட் $35 முதல் ticketme.ca-யிலும் eventbrite.ca-யிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். வருகின்ற சனிக்கிழமை October 17 இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விட்பியில் கனடா ஈவெண்ட் சென்டரில் கிறிஷ் லைவ் இன்டோனோ. விவரங்களுக்கு 6479965922 அல்லது 6475490059.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் FM.ca.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: மாக்கமன் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம் தமது 30வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இம்மாதம் 25ஆம் திகதி வரை சிங்கப்பூர் டுபாய் நகைகளை சிறப்பு மலிவு விலைகளில் வழங்குகிறது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் பழைய நகைகளை கிராம் ஒன்றுக்கு $180 வரை விற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையில் கிராம் ஒன்றுக்கு $130 வரை சிறந்த வட்டி வீதத்தில் தரப்படுகிறது. தங்க நகைகளை செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கத்தின் விலைக்கே வாங்குவதுடன் ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம், மாக்கமன் ஸ்டீல்ஸ், யெலோ பில்டிங், 647-702-2159.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
9: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

நேரம் இப்பொழுது 11:21. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த வார இறுதினு சொல்லி பார்த்தா நாங்கள் வந்து அக்டோபர் மாதத்துக்கான இந்த தேங்க்ஸ் கிவிங் டே லாங் வீக்கெண்டை கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆனால் இதே காலத்தில் எங்களது பூமியை தாண்டி செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோவர், பெர்சிவியரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரோவர் வந்து ஒரு பயண சாதனை ஒன்றை முறியடித்து புதிய சாதனை ஒன்றை நிலை நாட்டி இருக்கின்றது என்பதைத்தான் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். நாசா அனுப்பியிருக்கக்கூடிய பெர்சிவியரன்ஸ் அந்த ரோவர் தான் எங்களது இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிளானட்டில் இதுவரை பயணித்த மிக நீண்ட தூரத்திற்கான முந்தைய சாதனைகள் எல்லாவற்றையும் முறியடித்து ஒரு புதிய வேற்றுக்கிரக மைல் கல்லை அது எட்டி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். மிக மிக முக்கியமான ஒரு பெரும் சாதனையாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. 1970s மனிதர்கள் வந்து பூமியை தாண்டிய வேறு செலஷியல் பாடிஸ் அவற்றிலே சுற்றித் திரியக்கூடிய 9 வெவ்வேறு ரோபோட்டிக் ரோவர்ஸை அனுப்பியிருக்கின்றார்களாம் மனிதர்கள். அதில் 4 வந்து நிலவுக்கு அனுப்பப்பட்டவையாக இருக்கின்றன. 5 ரோவர்ஸ் மாசை நோக்கி அனுப்பப்பட்டவையாக இருக்கின்றன. இந்த நிலையில் இதுவரைக்கும் 1970s மனிதர்களால் அனுப்பப்பட்ட அந்த ரோவர்ஸை பார்க்கையில் அவற்றில் 3 வந்து மிகச்சிறியவையாக இருந்திருக்கின்றன. 1 வந்து நாசாவினால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சிறிய ரோவர், சொஜோனர் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ரோவர். ஏனைய 2 சைனாவினால் அனுப்பப்பட்டவை, U2 மற்றும் U22 என்று சொல்லப்படக்கூடிய லூனர் ரோவர்ஸ். இவையும் கூட குட்டி ரோவர்ஸாகத்தான் இருந்திருக்கின்றன. எனவே இந்த ரோவர்ஸை பொறுத்தளவில் அவை தாங்கள் தரையிறங்கி இருக்கின்ற அந்த லேண்டிங் பாயிண்டிலிருந்து வெறும் ஒரு 100 meters தானாம் நகர்ந்து இருக்கின்றன. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் லூனோஹாட் 2 மற்றும் லூனோஹாட் 1 என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரோவர்ஸ், இது வந்து 1970s அனுப்பப்பட்டது. சோவியத் யூனியனினால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய 2 ரோவர்ஸ் தான் இந்த லூனோஹாட் 1 and 2. இவற்றில் ஒரு பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த லூனோஹாட் 1 வந்து வெறும் ஒரு 10 kilometers மட்டுமே பயணிக்க முடிந்திருந்தது. ஆனால் இந்த லூனோஹாட் 2 வந்து ஒரு பெரிய சாதனையை முதல் தடவையாக நிலைநாட்டியிருந்தது. 1973 அது வந்து ஒரு 39 kilometers பயணித்து வேற்று கிரகத்தில் அதிக பயண தூர சாதனையை இந்த லூனோஹாட் 2 நிலைநாட்டி இருந்தது. 1973 நிலைநாட்டப்பட்ட அந்த சாதனை பல தசாப்தங்களுக்கு முறியடிக்கப்படாமலேயே இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 1973 லூனோஹாட் 2வினால் நிலைநாட்டப்பட்ட அந்த சாதனை வந்து 2014 வரைக்கும் முறியடிக்கப்படவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் 10 இருந்ததுக்கு பிறகு நாசா அனுப்பியிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்று பெயரிடப்பட்ட அந்த ரோவர் வந்து அந்த சாதனையை 2014 தானாம் முறியடித்திருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரோடு அனுப்பப்பட்ட இன்னும் ஒரு ரோவர் வந்து ஸ்பிரிட் என்று சொல்லி பெயரிடப்பட்ட அந்த ட்வின் ரோவரில் ஒன்று. அது வந்து வெறும் ஒரு 4 வெறும் ஒரு 7.7 kilometers தூரத்திற்கு தானாம் பயணிக்க முடிந்திருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஸ்பிரிட்டோடு அனுப்பப்பட்டிருந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் லூனோகோ 2 அதன் சாதனையை முறியடித்து 45.16 kilometers தூரம் 2018 அதன் அந்த பேட்டரிஸ் வந்து செயலிழக்கின்ற வரைக்கும் பயணித்து சாதனையை படைத்திருந்தது ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ரோவர் பயணித்த தூரம்தான் இதுவரைக்கும்

அதிக தூரமாக இருந்திருக்கின்றதாம். பூமியை தாண்டி இன்னும் ஒரு கிரகத்தில் ஒரு ரோவர் பயணித்த தூரமாக, அதிக தூரமாக இந்த ஒப்பர்ச்சுனிட்டி படைத்த சாதனை தான் இருந்திருக்கிறது. 45.16 என்று சொல்லப்படக்கூடிய கிலோமீட்டர் தூரம் அது பயணித்து தான் அந்த சாதனையை நிலைநாட்டி இருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே அதுக்கு பிறகுதான் எங்களுடைய கதாநாயகன் வருகின்றார், பெர்சிவியரன்ஸ். அவர் என்ன செய்தார்னு சொன்னால், கடந்த அக்டோபர் 11 சனிக்கிழமை அது அனுப்பப்பட்டு வெறும் ஒரு 6 வருடங்கள் 8 மாதங்கள் நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த நிலையில் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஜெசீரோ கிரேட்டர்ஸ் அதன் வெஸ்டர்ன் வரைக்கும் அது பயணித்து, அதுக்கு பிறகு அது அந்த கிரேட்டரின் மேற்கு பக்கத்தில் ஆய்வு செய்வதற்காக அது மேலேறி இருக்கின்றது அந்த பள்ளத்திலிருந்து. எனவே அந்த ஒரு பயணத்தை அது செய்தபோது அந்த பெர்சிவியரன்ஸில் இருந்திருக்கக்கூடிய ஓடோமீட்டர் 45.22 கிலோமீட்டர் தூரத்தை பதிவு செய்தது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் அதிக தூரம் பயணித்து நிலைநாட்டியிருந்த 45.16 கிலோமீட்டர் என்ற ஒரு சாதனையை கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 11 பெர்சிவியரன்ஸ் ரோவர் முறியடித்து 45.22 கிலோமீட்டர் தூரத்திற்கு செவ்வாய் கிரக மேற்பரப்பில் பயணித்து புதிய சாதனை இப்போது நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிக காலம் எடுத்துக்கொண்டு தான் அந்த 45.16 என்று சொல்லி அந்த கிலோமீட்டர் பயணிப்பதுக்கானால், பெர்சிவியரன்ஸ் ரோவரை பொறுத்தளவில் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொண்ட காலத்திலும் பார்க்க வெறும் அரைவாசி அளவில் தானாம் அது காலத்தை எடுத்துக்கொண்டு இந்த 45.22 கிலோமீட்டர் என்ற தூரத்தை பயணித்து சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றது. நாசா என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், பெர்சிவியரன்ஸ் தானாகவே தனது பயணத்தை செய்வதன் காரணமாகத்தான் அதனால் இந்த சாதனையை நிலைநாட்ட முடிந்தது. எனவே முழு பெருமையும் அந்த ரோவருக்கு தான் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லித்தான் நாசாவின் அந்த விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், பெரும்பாலான ஏனைய அந்த ரோவர்ஸை பொறுத்தளவில் அவை பயணிக்கின்ற இடங்களில் எடுத்து அனுப்பக்கூடிய படங்கள், அவை அனுப்பக்கூடிய அந்த தரவுகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாசாவில் பணிபுரியக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் மற்றும் என்ஜினியர்ஸ் போன்றவர்கள் தான் பூமியிலிருந்து அவற்றை கட்டுப்படுத்தி வந்தார்கள். ஒவ்வொரு இமேஜஸையும் கூட அவர்கள் வந்து மிக மிக தெளிவாக அவதானிப்பார்களாம். எனவே அதன் அடிப்படையில் தான் அதற்கு பாதுகாப்பான பாதை எது என்று சொல்லி பூமியிலிருந்து தான் விஞ்ஞானிகள் தீர்மானிப்பார்கள். எனவே அடுத்த நாள் அதன் அந்த மூமெண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பூமியிலிருந்து தான் கொடுக்கப்படும். எனவே அதன் அடிப்படையில் தான் அதனால் பயணிக்க முடிந்திருக்கின்றதாம். ஆனால் பெர்சிவியரன்ஸ் ரோவரை பொறுத்தளவில் அதில் ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் வந்து உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஓட்டோ நேவ் என்று சொல்லப்படக்கூடிய தானாகவே நேவிகேட் பண்ணி பயணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அதில் பொருத்தப்பட்டிருந்ததன் காரணமாக பெர்சிவரன்ஸ் தானாகவே அந்த தான் எடுக்கக்கூடிய அந்த படங்களை வந்து பரிசோதிக்குமாம். அதன் அந்த ஓன் கேமராஸிலிருந்து பல இடங்களை அது ஆய்வு செய்யும். எனவே இந்த நிலையில் தான் அதனாலேயே தீர்மானிக்க முடியும், இந்த பாதை தனக்கு பாதுகாப்பானதா, அல்லது இதில் போனால் நான் அங்கே அது விழுந்து விடுவேனா என்று சொல்லிடலாம். அது டிரைவ் பண்ணுகின்ற போதே அதனால் திங்க் பண்ணி முடிவெடுக்க முடியும் என்று சொல்லித்தான் அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனை திறன் தொடர்பான தகவல்களையும் கூட நாசா வெளியிட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் அது பயணிக்கின்ற போதே அதன் அந்த சொந்த கேமராஸினால் எடுக்கப்படக்கூடிய அந்த படங்களை வைத்து அது தானாகவே தனது ஓன் டெசிஷன்ஸை எடுத்துக்கொண்டு தனக்கான அந்த பாதுகாப்பான பாதையை அது தெரிவு செய்கின்றது. அதே நேரம் அடுத்த டார்கெட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதனையும் அதுவே அந்த தீர்மானித்து அது பயணிக்கின்றது என்று சொல்லித்தான் நாசாவின் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதனால்தான் பயணிக்கின்ற போதே சிந்திக்கும் திறன் கொண்டதாக அது இருப்பதன் விளைவாகத்தான் முன்னால் இருக்கக்கூடிய தடைகளை சுற்றி உருண்டு செல்லுகின்ற போதும் அதனால் உச்ச வேகத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடிகின்றது என்று சொல்லியும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மாஷியன்டேயில் 412 மீட்டர்ஸ் அது பயணிக்கின்றது என்று சொல்லித்தான் நாசா தெரிவித்திருக்கின்றது. செவ்வாய் கிரக நாளில் 412 மீட்டர்ஸ் அதனால் பயணிக்க முடிகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இப்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கியூரியோசிட்டி அந்த ரோவரும் கூட 2013 தொடக்கம் இந்த இதே மாதிரியான ஒரு ஓட்டோனேவ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிஸ்டத்தை தானாம் பயன்படுத்துகின்றது. ஆனால் அது இப்போது மவுண்ட் ஷாப் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு உயரமான மலைப்பகுதியில் ஏறுவதன் காரணமாக அதனால் அதிக தூரம் பயணிக்க முடியவில்லை. ஆனால் பெர்சிவியரன்ஸ் ஒப்பீட்டளவிலே பார்த்தால் ஒரு சமதரையில் தானாம்
பயணிக்கின்றது. ஜெசீரோ கிரேட்டரில் இருக்கக்கூடிய சமதரையில் அது பயணிப்பதனால் அதனால் அதிக தூரம் பயணிக்க முடிகின்றது என்று சொல்லித்தான் இப்போது அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் லபோரட்டரி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன சொல்லுகின்றான்னு சொன்னால், பெர்சிவியரன்ஸ் அதனை நாங்கள் அனுப்பிய போது வெறும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே அது பயணிக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இருக்கின்றது அந்த பயண தூரம். இன்னமும் தொடர்ந்து அது பயணிக்கும் என்று சொல்லி நம்புகின்றோம். எனவே புதிய சாதனைகள் அதனால் தொடர்ந்து படைக்கப்படும் என்று சொல்லியும் பெர்சிவியரன்ஸின் அந்த பயணம் தொடர்பான விவரங்களை நாசா வெளியிட்டிருக்கின்றது. 11:30 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 4378607002.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
2: கோவிம் போட்டோஸ் ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரோவில் கோவிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோவிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோவிம் போட்டோஸ், 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரோ. 416-522-1775.
8: Soul Solutions Foot Clinic. நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic. பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 905-471-4000.
9: The station with the best music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power. Feel the bass. 102.7 FM.

11:44 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜெர்மனியில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விடயம் தொடர்பான ஒரு விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ரோபோ ஒன்றுடன் தொடர்பு கொண்டதாக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து இப்போது ஒரு செக்ஷுவல் அசல்ட் தொடர்பான ஒரு விசாரணை வழிவகுத்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்படுகின்றன. 2 11 வயது சிறுவர்களால் இயக்கப்பட்ட ஒரு ரோபோ ஒன்று 16 வயது சிறுமியின் மீது தவறாக உரசியது மற்றும் அவரது பின்புலத்தை தவறாக தொட்டது என்று சொல்லி கூறப்பட்டதை தொடர்ந்துதான் இப்போது இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கலாம் என்பது தொடர்பான ஒரு விசாரணை ஒன்றை காவல்துறை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதில் தான் சிட்டி ஆஃப் கொலோன் அங்குதான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ரோபோவை வைத்திருக்கக்கூடிய 16 வயதான ஒரு 10 வயது இளைஞன், அவரோடு சேர்ந்த ஒரு 19 வயது நபர், 2 பேருமே இந்த சம்பவம் தொடர்பான அந்த ஒரு நிகழ்வை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் நேரலையாகவும் கூட ஒளிபரப்பியிருந்தார்கள் என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுது ஒரு 11:45 மணியளவில் தனது ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த பெண் நடந்து சென்ற போதுதான் அந்த 120 சென்டிமீட்டர் உயரமான அந்த ரோபோ வந்து அந்த பெண்ணை வந்து பின்புறத்திலிருந்து நெருங்கியதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உடனடியாக எமர்ஜென்சி சர்வீசஸ் அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றன. அந்த நேரத்தில் அந்த ரோபோவை ஒரு கார் ஒன்றுக்குள் கண்டுபிடித்ததாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதனோடு சேர்த்து அந்த காரில் இருந்திருக்கக்கூடிய 2 11 வயது இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆன்லைனிலே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று இப்போது அதிகம் பரவி வருகின்றதாம். இந்த ரோபோவின் அந்த நடத்தை தொடர்பான அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அந்த ரோபோ வந்து ஒரு இளைஞனை போலவே உடையணியப்பட்டிருந்தது என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஒயிட் கலர் வெஸ்ட், அதே நேரம் ஒரு கோல்ட் கலர் செயினும் கூட அது அணிந்து சன்கிளாஸஸையும் கூட அது போட்டிருந்தது என்று சொல்லித்தான் இந்த தகவலையும் கூட இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இப்போது போலீஸார் என்ன சொல்லுகின்றார்னு சொன்னால், அந்த ரோபோவின் மூமெண்ட் வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டாக இருந்திருக்கின்றது. ஏற்கனவே அந்த ரோபோவுக்குள் திட்டமிடப்பட்ட வகையில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருந்ததா, அல்லது அந்த ரோபோவை இயக்கியிருக்கக்கூடிய இளைஞர்கள் தாங்களாகவே அதனை இயக்கியிருக்கின்றார்களா என்பது தொடர்பாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூட போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு சில தகவல்களை பார்த்தோம் என்று சொன்னால், சவுதி அரேபியா மற்றும் யமனின் ஹூத்திஸ் 2 தரப்புகளும் இன்று புதன்கிழமை இப்போது பரஸ்பர தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதைய முக்கிய தகவல்களாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுதான் ஹூத்திஸ் கிளர்ச்சி குழு. இது வந்து இப்போது சவுதி அரேபியாவின் தலைநகரை குறிவைத்ததோடு மட்டுமல்லாமல் சவுதி அரசாங்கத்திற்கு சொந்தமான அராம்கோ எண்ணெய் நிறுவனத்தின் தலைமையகத்தின் மீதான தாக்குதலுக்கும் கூட பொறுப்பேற்றிருப்பதாகவும் அந்த தகவல்களையும் கூட இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அராம்கோ நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய தஹ்ரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிட்டியில் தான் இந்த தாக்குதல் வந்து அந்த ஹெட் குவார்ட்டர் அதனை நோக்கி நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டதாகவும் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேரடியாக அந்த கட்டிடம் தாக்கப்பட்டதா அல்லது ஏனைய பகுதிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போது ஏற்பட்ட வெடிப்புகளின் சிதறல்களில் அந்த கட்டிடம் சேதமடைந்ததா என்பது தொடர்பாக தெளிவாக தெரியவில்லை. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகிறது. அதே நேரம் ரியாத் பிராந்தியம் மற்றும் தெற்கு சவுதி அரேபியாவை குறிவைத்து ஏவப்பட்டிருக்கக்கூடிய 3 க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் 2 ட்ரோன்ஸ் போன்றவற்றை இடைமறித்து தாங்கள் அளித்திருக்கின்றோம் என்று சொல்லியும் கூட சவுதி தலைமையிலான அந்த கூட்டணி வந்து தெரிவித்திருப்பதாகவும் இப்போது இந்த செய்திகள் வெளியிடப்படுகின்றன. ஆனால் இந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ் போன்றவை இடைமறிக்கப்பட்ட போது விழுந்திருக்கக்கூடிய அந்த சிதிலங்கள் அவற்றின் காரணமாக 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் கூட சவுதி அரேபியாவின்
அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கு சொந்தமான அராம்கோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடியூசராக இருக்கின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே ஈரானுடனான அந்த போர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து உலகத்தின் ஏனைய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் விநியோகம் வந்து பெருமளவிலே பாதிப்பை சந்தித்திருக்கின்ற நிலையில் இந்த அராம்கோ நிறுவனத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் இன்னும் அதிகமாகவே இந்த எண்ணெய் தொடர்பான சிக்கல்களை கொண்டு வரும் என்பது தொடர்பான ஒரு அச்சமும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த அராம்கோ நிறுவனத்தின் மீதான அந்த தாக்குதல் வந்து அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய் தொடர்பான அந்த வர்த்தகத்தையும் கூட பெரிய ஆபத்துக்குள்ளே தள்ளுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இன்றைய இந்த செய்திகள் சற்று முன் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். 11:50 ஆகி இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் அதிகளவில் வெளியில் இல்லை, முகில்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. ஆனாலும் பிற்பகல் வேளை 2 மணிக்கு பிறகு வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது 14 வெப்பநிலை, 13 டிகிரி செல்சியஸ் உணரப்படுகின்றது. இன்றைய வெப்பநிலை உயர்வு 16 இருக்கும். 15 பிற்பகலில் கூடிய உணர்நிலையாக உணரப்படும். இரவில் 8 வெப்பநிலை சரிந்து 5 டிகிரி செல்சியஸை ஒற்றை இலக்கத்தில் நாங்கள் உணரப்போகின்றோம். 6:35 இன்று சூரியன் அஸ்தமிக்கும் என்ற தகவல்களையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இன்றைய தினத்துக்கு பிறகு நாளைக்கு அக்டோபர் 15 எரிபொருள் விலையில் 2% சரிவை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கூறிக்கொள்ளலாம். இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாளும் தொடர்ந்து வருகின்ற நாட்களும் உங்களுக்கு அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி
1: 6472682710 மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 Little Road ஸ்கார்போரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: ருக்ஷன் பரா, மாக்கம் வோடிலக்கம் 5 மற்றும் 7 கல்விச்சபை அறங்காவலர், பப்ளிக் ஸ்கூல் போர்டு டிரஸ்டியாக வர போட்டியிடுகின்றார். கடந்த 20 வருடங்களாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ருக்ஷன் பரா, பாடசாலை பள்ளிகளின் சிறப்பான கல்வி சூழல், பாதுகாப்பான பாடசாலைகள், சமமான வாய்ப்பு உட்பட அழகிய பல நல்ல விடயங்களை முன்னிறுத்துகின்றார். உங்கள் வாக்குகளை வேண்டி நிற்கின்றார். தொடர்புகளுக்கு 6472738096. இந்த விளம்பரம் ருக்ஷன் பரா தேர்தல் பிரச்சார குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கட்டணம் செலுத்தப்பட்டது.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நன்றி மதுமிதா. இன்று அக்டோபர் மாதம் 14 2026 புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 12 தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் .ca-யும் இருக்கின்றது. உலகத்தில் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் இருக்கின்றது. ஆப் ஸ்டோர்ஸ் அல்லது வந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதன் மூலம் நீங்கள் நிகழ்ச்சிகள் அலை அதனூடாகவும் கேட்டு மகள முடியும். அதே வேளையில் பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகளெல்லாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே வந்து நாங்கள் வானிலையை பார்த்து விடலாம். இப்போது 15 இருக்கின்றது. அதே வழியில் இன்று அதிகூடிய வெப்பநிலை 18 இருக்கும். சூரிய வெளிச்சம் இருந்தாலும் பிரதானமாக மேகம் சூழ்ந்தோடு போடுவதாக இருக்க போகிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 தான் அதிகூடிய வெப்பநிலைன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வழியில் மழைக்கான சாத்தியமும் சிறிதளவு நாளைய நாள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:02 சரிந்த வழியிலே எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் குட்டி சந்தோஷம், அதாவது 2% இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடையே இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.

12:06 மிஸ் ஸ்டெஃபம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நவராத்திரி காலம் அம்மன் சக்திக்குரிய ஒரு பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். சரி, அப்படியே வந்து அதிர்ஷ்டத்திற பக்கம் நாங்கள் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், நேற்றைய நாள் வந்து பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வந்து கனேடிய வரலாற்றிலேயே ஒரு லாட்டரியிலே 85 மில்லியன் அதி உச்ச தொகையாக ஜாக்பாட் பரிசோடு லோட்டோ மேக்ஸ் வந்து காணப்பட்டது தெரிந்த ஒரு விஷயம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொகை இன்னமும் அதிகரித்திருக்கின்றது. அதாவது நேற்றைய நாளும் இந்த பரிசு தொகை வெல்லப்படவில்லை. அதன் அடிப்படையிலே அடுத்த பரிசுக்கான தொகை வந்து உயர்ந்திருக்கின்றது. 90 மில்லியனாக இது உயர்வடைந்திருக்கின்றது. வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி, லோட்டோ மேக்ஸினுடைய ஜாக்பாட் தொகை வந்து 90 மில்லியனாக இருக்க போகிறது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு தொகையாக, வரலாற்றில் இல்லாத ஒரு தொகையாக கூறப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த பரிசுக்கான அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பு வந்து வெள்ளிக்கிழமை இடம்பெற போகிறது. அதோடு 18 மேக்ஸ் மில்லியன் ப்ரைஸஸும் இருக்குமா. ஒவ்வொன்றும் வந்து 1 மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியானது. அதே போன்று 90 மேக்ஸ் பிளஸ் ப்ரைஸஸ், இது வந்து ஒவ்வொன்றும் $100,000 ஆக இருக்கும். இதுவும் வெல்லப்படுவதற்கு தயாராக இருக்க போகிறது வருகின்ற வெள்ளிக்கிழமை அப்படி என்று சொல்லி OLG இப்போது தெரிவித்திருக்கின்றது. சரி, என்னதான் வெல்லப்பட்டது நேற்றைய நாள் அப்படி என்று சொல்லி பார்த்தால், 2 மேக்ஸ் மில்லியன்ஸ் வெல்லப்பட்டிருக்கிறது. யாரோ 2 அதிர்ஷ்டசாலிக்கு ஆளுக்கு 1 மில்லியன் பரிசு தொகை கிடைத்திருக்கின்றது. அது வந்து 1 விட்பீலியம், அடுத்தது வந்து ஹாமில்டன்லன்னு சொல்லியும். 2 மேக்ஸ் மில்லியன்ஸ் வின்னிங் டிக்கெட் $50,000 $5 லட்சம் பெறுமதியானது. இது வந்து டொரண்டோவிலையும் மிஸ்ஸாகாவிலையும் வெல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். சரி, நேற்று டிக்கெட் எடுத்தவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். 12:08 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
5: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியாரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்னிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியர், 416-293-4141.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
7: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
8: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 4164-8074.

பன்னிரண்டு மணி 21 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், ஒன்டாரியோவினுடைய பிரைவேட் காலேஜஸ் போன்றவற்றிலே இந்த மாணவர்களுக்கான அசாப் தொகை வழங்குவதில் பல குளறுபடிகள் நடைபெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லி, அது தொடர்பான விசாரணைக்கு அது ஓபிபியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது தெரிந்த ஒரு விஷயம். இந்த நேரத்திலே வந்து ஒன்டாரியோ காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றால், 3 கரியர் காலேஜஸ் வந்து 2030 வரையில், அதாவது குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்காவது மாணவர்களுக்கு இந்த ஒசாப் தொகையை வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இது தொடர்பாக இந்த ஆண்டோடு இது நிறைவு பெற இருந்ததாம். ஆனால் இப்போது 2030 ஒரு 3 ஆண்டுகள் வரையிலாவது இந்த தடை இருக்கப்போகிறது அவர்களுக்கான அந்த நிதியுதவியை வழங்குவதற்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. பன்னிரண்டு மணி 24 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திட்டத்தினை வந்து எதிர்த்து பெரும்பாலானவர்கள் வந்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கின்றனவாம். இந்த கல்லூரிகள் போன்றவை, இந்த பிரைவேட் செக்டர்ஸ் கல்லூரிகள் வந்து தாங்கள் இப்படியான ஒரு நிலையை எதிர்கொள்வதற்கு இதற்கு எதிராக வந்து அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வழக்கிட தீர்ப்பு எவ்வாறு வரும், விசாரணைகளோட முடிவு எவ்வாறு வரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 12 மணி 23 நிமிடம்.

0: ஆண்டாரியோவில் இயங்கி வரும் சில தனியார் தொழிற்கல்லூரிகளுக்கு ஆண்டாரியோ மாகாண மாணவர் நிதியுதவி திட்டமான அசாப்பில் பங்கேற்க அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மாகாண அரசு தடை விதித்துள்ளது. நிதியுதவி பணத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக எழுந்த புகார்களைத் தொடர்ந்து இந்த விவகாரம் ஆண்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் மரண தண்டனையை சவுதி உச்சநீதிமன்றம் இன்று அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் கோரிக்கை மற்றும் இலங்கை தூதரகத்தின் தீவிர முயற்சியைத் தொடர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனோஜனுக்கு எதிரான ஏனைய சட்ட நடைமுறைகள் நிறைவடையும் வரையில் தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து வழங்க இலங்கை அரசு தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஆந்திர மாநிலத்திற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின் கீழ் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கிருஷ்ணா நீரை தடையின்றி வழங்குவது குறித்தும் கண்டலேறு மற்றும் சோமசீலா அணைகளிலிருந்து நீரை விடுவிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-8-9552.
2: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
3: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
4: உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
5: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: Your favorite music on your favorite station, 102.7. It's East FM.

12:47 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். பீட் ஹோக்ஸ்ட்ரா, இவர் வந்து கனடாவிற்கான அமெரிக்க தூதர் என்பது குறிப்பிடத்தக்கது. யுஎஸ் அம்பாசிடர் பீட் ஹோக்ஸ்ட்ரா இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இதுதான் புரியல என்ன விஷயம் அப்படின்னால், கனேடியன் பொலிட்டீஷியன்ஸ் வந்து அமெரிக்கன் பொலிட்டிக்ஸில் வந்து மூக்க நுழைக்கிறத நீங்கள் தடுக்க, அதாவது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். கீப் யுவர் நோஸ் அவுட் அப்படின்னு சொல்லி. இடைத்தேர்தல்கள் வந்து அமெரிக்காவிலே நடைபெற இருக்கின்றன. இந்த நேரத்திலேயே வந்து கனடாவினுடைய அரசியல்வாதிகளினுடைய தலையீட்டை வந்து அமெரிக்க அரசியலுக்குள்ள வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றை வந்து நாங்கள் கவனமாக பார்த்து வருகின்றோம், இவால்வேட் பண்ணியும் வருகின்றோம், மானிட்டர் பண்ணுகின்றோம், எலிவேட் பண்ணி வருகின்றோம் அப்படின்னு சொல்லி, அதாவது இவால்வேட் பண்ணி வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சிலர் வந்து ஓரளவுக்கு இந்த டரிஃப் தொடர்பாக, இப்படி பல விடயங்கள் தொடர்பாக அமெரிக்காவிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்கின்றார்கள். இப்படியான விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன, அல்லது அது தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவர் இப்போது தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ
2: அக்டோபர் 17 தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கனடா ஈவென்ட் சென்டரில் இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விப்பி
1: பிரபல பின்னணி பாடகர் கிரிஷுடன் சின்மயி சௌந்தர்யா மகிஷா அஜீஷ் இன்னும் பலர்
2: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள் விவரங்களுக்கு 6 4 7 5 9 2 6 4 7 5 4 9 0 0 5 9
1: டிக்கெட் me.ca அல்லது eventbrite.ca
2: லட்டிகா ப்ரொடக்ஷன் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய் சிங்கப்பூர் டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட் மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401
5: Ajax Nissan and Infinity இல் சர்வீஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள் ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட் 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம் 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள் அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம் தமிழில் பேச Mohammed Levy 437-477-7960 437-477-7960
6: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள் மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள் டிவி லேப்டாப் ஐபோன் சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான் அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம் கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம் TVS Cargo Markhaman Steels Red Building உள்ளே 416-291-3232
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo

ஒரு மணி 2 நிமிடம் மிஸ்டர் ஃபேம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. வழி வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். இப்போது வந்து 15 இருக்கின்றது, 18 என்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே போன்று இருக்கும் இல்லை இருந்தது அப்படி என்று தான் சொல்ல வேண்டும். இனி வந்து ஒரு 16 தான் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அதற்கு பின்னர் வெப்பநிலை குறைவடைய இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் நாளைக்கு அதிகூடிய வெப்பநிலை 12 இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையும் கூட 2% குறைவடைய இருக்கு. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. அல்லாவிட்டால் eastfm ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212-416-824-1212 அதேபோன்று மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

6:09 மிஸ்டர் ஃபெம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. லட்டிகா ஜுவல்லரி அண்ட் ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா ஈவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிரிஷுடன் கெனடிய பாடகர்கள் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ் இன்னும் பலர். டிக்கெட்ஸ் $35 முதல் ticketme.ca eventbrite.ca டிக்கெட்டுகளை பெறலாம். வருகின்ற சனிக்கிழமை October 17 300 Water Street விட்பியில் கனடா ஈவெண்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ. விவரங்களுக்கு 6479965922 அல்லது 6475490059. சார், இந்த வழியிலே பார்க்கலாம். நேற்றைய நாள் வந்து ஆண்டாரியோ அரசாங்கம் இந்த ப்ளோ ஸ்ட்ரீட்டில் பைக்ஸ் லேனை வந்து ரிமூவ் பண்ணுவதற்கான ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து சைக்கிளோட்டிகள் அதற்குரிய அமைப்பினர் இந்த வீதி வந்து அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பினை தெரிவித்து போராட்டத்தில் அந்த பகுதியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதிலே வந்து ஒரு சில கைதுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த பைக் லேனை அகற்றுகின்ற பணிகள் தாமதமாகும் அப்படி என்று சொல்லியும் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:10 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடிய அரசாங்கம் வந்து மெக்சிகோவிற்கான பயணங்களை நீங்கள் யாராவது செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு ஆலோசனையை வந்து இப்போது புதுப்பித்திருக்கின்றது. 1 வாரத்துக்குள்ளே மீளவும் இந்த எச்சரிக்கை வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் சொன்னால் இந்த பாதுகாப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயற்கை அழிவு தொடர்பாக இந்த சைமன் சுறாவளியின் காரணமாக புண்டசான் டெல்மோ இந்த பகுதியிலிருந்து பஹியா டெம்பி ஹுவாயா வரையிலான மேற்கு மத்திய கடற்கரை பகுதி, அதே போன்று இஸ்லாஸ் மரியாஸ் தீவுகள் உட்பட பல இடங்களுக்கு வந்து நீங்கள் தேவையற்ற பயணமாக இருந்தால் அதை முடிந்த வரைக்கும் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி கனடியர்களை அரசாங்கம் கேட்டிருக்கின்றது. இந்த சூறாவளி வந்து October 15 மசட்லான் அண்ட் அதற்கு அருகே வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகிறதாம். இதன் காரணமாக வரக்கூடிய பாதிப்புகள், அதே போன்று கடுமையான மழை, காற்று போன்றவை, வெள்ளம், நிலச்சரிவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதோடு மின் விநியோகங்கள் தடைப்படலாம், அத்தியாவசிய பொருட்களுக்கே வந்து தட்டுப்பாடுகள் ஏற்படலாம், அல்லது அவற்றை பெறுவதில் சிரமங்கள் ஏற்படலாம். தொலைத்தொடர்பு வலையமைப்புகளும் வந்து பாதிக்கப்படலாம். அவசர கால சேவை, மருத்துவ பராமரிப்பு அப்படின்னு சொல்லி பல முக்கியமான தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவேதான் முடிந்த வரைக்கும் அத்தியாவசிய பயணங்களை அங்கே தவிர்த்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அங்கே இருப்பவர்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லியும் கெனடிய அரசாங்கம் கேட்டிருக்கின்றது. இது மெக்சிகோவினுடைய சில பகுதிகளுக்கான ஒரு எச்சரிக்கையாக வந்து கெனடிய அரசாங்கத்தினால் கூறப்பட்டிருக்கின்றது. டிராவல் அட்வைசரி விடுக்கப்பட்டிருக்கின்றது. 1:12

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
2: வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2,500 டாலருக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca.

1:25 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ யோக் சினிமாஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜெயிலர் 2 திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, ஒரு கருத்து கணிப்பு முடிவு. இது எலெக்ஷனில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இந்த பாதுகாப்பு துறையை சேர்ந்ததாக இருக்கின்றது. டொரண்டோவிலே பாதுகாப்புத்துறை, அதாவது போலீஸ் உயர் அதிகாரி மைரன் டெம்

கேவ், அதே போன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள், இவர்கள் இடையிலான திருப்தி வந்து எப்படி இருக்கின்றது மக்களிடையே என்று சொல்லித்தான் கனடா பல்ஸ் இன்சைட்ஸ் வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து செய்திருக்கின்றது. இதிலே கிட்டத்தட்ட 1/2 டொரண்டோ வாசிகள், அதாவது 65% போலீஸ் சீஃப் மைரன் டெம்கேவ், இவர் வந்து தன்னுடைய வேலையை சிறப்பாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி 65% நம்புகின்றார்களாம். அதே போன்று ஃப்ரண்ட்லைன் ஆஃபீஸர்ஸ், இவர்களை பொறுத்தளவிலே 73% மக்கள் சொல்கின்றார்கள் அவங்க நல்லாத்தான் வேலை செய்கிறாங்க அப்படி என்று சொல்லி இந்த புதிய கருத்து கணிப்பு முடிவில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையிலும் ஒரு பெரிய முன்னேற்றம்தான். டெம்கேவ் அவர்களுக்கு வந்து கடந்த ஆண்டு 62% ஆதரவு இருந்திருக்கின்றது. நிறைய பேர் தங்களுடைய இந்த நம்பிக்கையை வந்து கூறியிருந்தாலும் அதை விட 3% வந்து இந்த ஆண்டு அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று அந்த ஃப்ரண்ட்லைன் ஆஃபீஸர்ஸை பார்க்கையிலே கிட்டத்தட்ட சரி என்று சொல்லலாம், ஆனாலும் அதில் ஒரு முன்னேற்றம்தான். கடந்த ஆண்டு 72% தங்களுடைய நம்பிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த ஆண்டு 73% இந்த திருப்தியை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். டெம்கேவுக்கு தொடர்ச்சியாக ஒரு முன்னேற்றம்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2024 பார்க்கையில் 60% பேருக்கு வந்து இவருடைய சேவையில் திருப்தி இருந்ததாம். 25/62% 26/65% திருப்தி அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 1:24 1:27

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான எல்லை பயணங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கனேடிய புள்ளிவிரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய வர்த்தகம் மற்றும் வரி விதிப்பு சூழல்களுக்கு மத்தியில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் செப்டம்பரில் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 6.8% அதிகரித்து 1.9 மில்லியனை எட்டியுள்ளன. இதேவேளை அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் 17.2% அதிகரித்து 1.8 மில்லியனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதியில் 12,000 டிஷர்ட்டுகள் பெற்று தேர்தல் முறையீடு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள அவரை கைது செய்ய இன்டர்போல் மூலம் ரெட் நோட்டீஸ் பெற நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியின் பலத்தை தக்கவைக்க எலான் மஸ்க் இதுவரை 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கு பின் மட்டும் 276 மில்லியனை வழங்கியுள்ள அவர் ஜனநாயக கட்சியினரால் தனது ஸ்பேஸ் எக்ஸ் அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் டொனால்டு டிரம்பின் நிர்வாக பணிகளுக்கு எதிராக வரவிருக்கும் விசாரணை அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கவும் டொனால்டு டிரம்பின் அரசியல் பலத்தை உயர்த்தவுமே இவ்வளவு பெரிய தொகையை செலவிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்படி வந்து நீங்க ஒரு டெனன்ட்க்கு N4 நோட்டீஸ் தரீங்க ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்னுட்டு நீங்க தந்தீங்களனாக்கா முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 டேஸா இருந்தது நீங்க லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்போவுமே 7 நாள் இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா N12னுட்டு இருக்குது. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 டேஸ் இல்லை 90 டேஸ் அண்ட் 1 மந்த் காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 டேஸ் விச் மீன்ஸ் 4 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 மந்த் காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. தேங்க் யூ.
4: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
2: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் ரஞ்சன் ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate Ajax Mitsubishi-யில் the sale to remember தமிழில் பேச அகமத் தம்சேன் 437-8
2: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
1: ஸ்காபரோ அருள்மிகு மீனாட்சி அம்பாள் ஆலயம் புதிய இடத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா அக்டோபர் 21 புதன்கிழமை காலை 9 மணி முதல் கிரியைகள் ஆரம்பமாகி அக்டோபர் 23 வெள்ளிக்கிழமை அக்டோபர் 24 சனிக்கிழமை இரு தினங்களும் எண்ணெய் காப்பு அக்டோபர் 25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6 மணி முதல் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற திருவருளும் கிடைத்துள்ளது. ஆலய புதிய முகவரி 320 பாஸ்மோ ரெவன்யூ யூனிட் 25 மிடில்ஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் 416-535-6560 அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
2: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியாரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியார். 416-293-4141
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
1: மாக்கமன் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம் தமது 30th ஆண்டு நிறைவை முன்னிட்டு இம்மாதம் 25th வரை சிங்கப்பூர் டுபாய் நகைகளை சிறப்பு மலிவு விலைகளில் வழங்குகிறது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் பழைய நகைகளை கிராம் ஒன்றிற்கு $180 வரை விற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையில் கிராம் ஒன்றிற்கு $130 வரை சிறந்த வட்டி வீதத்தில் தரப்படுகிறது. தங்க நகைகளை செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கத்தின் விலைக்கே வாங்குவதுடன் 1 வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம், மாக்கமன் ஸ்டீல்ஸ், எல்லோ பில்டிங், 6477022159
5: கோவிம் போட்டோஸ், ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரோவில் கோவிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோவிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், பிஆர், டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், பிஆர் அப்ளிகேஷன் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோவிம் போட்டோஸ், 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரோ, 416-522-1775, 416-522-1775.
6: வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கெனடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

1:52 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரியா, கனடா வந்து இப்போது தெரிவித்திருக்கின்றது தாங்கள் ஒரு $30. இதை வந்து நாளை தொடக்கம் புக்கிங் செய்பவர்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. இது வந்து நான் ரிஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. $30 புக்கிங் ஃபீ பிளஸ் டாக்ஸும் இருக்க போகின்றது. இது வந்து நீங்கள் ஒரு ஏஜென்டோட கதைத்து தொலைபேசி மூலம் புதிய புக்கிங் செய்பவர்கள் எல்லோருக்குமே வந்து இது எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் வந்து கிடைக்க இருக்கிறது இந்த $30 பிளஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. நாளைக்கு அதாவது October 15 வியாழக்கிழமையிலிருந்து இது நடைமுறைக்கு வருகின்றது அப்படின்னு சொல்லி ஏர் கனடா தெரிவித்திருக்கின்றது. aircanada.com போனீங்கன்னா இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஏற்கனவே வந்து இந்த ஃபீ ஏரோபிளான் ரிவார்டு மூலம் புக் பண்ணுபவர்களுக்கு அப்ளை ஆகி இருக்கின்றது. ஆனால் இப்போதுதான் இந்த போன் மூலம் புக் பண்ணுபவர்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி ஏர் கனடா தெரிவித்திருக்கின்றது. எதற்காக இந்த புதிய ஃபீ அப்படின்னு சொல்லி பார்த்தால், இது வந்து இந்த வெயிட் டைம்ஸை வந்து குறைப்பதற்கு உதவும் அப்படின்னு சொல்லியும், அதே போன்று ஏஜென்ட்ஸுக்கு வந்து இந்த உதவிகள் தேவைப்படுகின்ற, அதாவது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுகின்ற கஸ்டமர்ஸுக்கு உதவுவதற்கான ஒரு உதவியை செய்வதற்கும் அவர்களுக்கு இது தேவையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் ஏர் கனடா கூறியிருக்கின்றது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபீ வந்து அப்ளை ஆகாது. அந்த விதிவிலக்கு யாருக்கு அப்படின்னு சொன்னால், அக்சசபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுகின்ற கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த $30 வந்து அறவிடப்பட மாட்டாது. இனி அனைவருக்குமே வந்து இருக்க போகின்றது அப்படின்னு சொல்லித்தான் ஏர் கனடா கூறியிருக்கின்றது. 1:54 நிமிடம்

0: டியூன் பண்ணு ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல் விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
2: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் போட்சபின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் போட்சபனை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396. ஸ்டான்லி 4 மார்க்கம் .ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
6: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
0: FM 102.7 East FM.

நேரம் 2:01. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலை 15 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 18 இருந்தது. அதே போன்று நாளை அதிகூடிய வெப்பநிலை 12 இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலை நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதே போன்றுதான் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். ஆப் ஸ்டோர் அதேபோன்று eastfm.ca க்கு செல்வதன் மூலமும் நீங்கள் eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது. eastfm 102.7.

0: 2:06 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலிருந்து நாங்கள் இப்பொழுது இங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: பிக்கோரிங்கில் தோன்றனன் பீரமேத்யூ சந்திப்பு கண்மையில் இடம்பெறுகின்ற ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு விசாலமான டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்று இணைப்பெறக்கூடிய முக்கியமான வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக 36 ஃபுல் லோட் சைஸ் மற்றும் 43 ஃபுல் லோட் சைஸில் கிடைக்கப்படுகின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளாகவே காணப்படுகின்றன. 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பிக்கோரிங்கில் மிகச்சிறந்த லொகேஷனில் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற ஒரு கட்டுமானமாக இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானம் காணப்படுகின்றது. முக்கியமாக இந்த 43 ஃபுல் லோட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகள் மிகவும் ஹை டிமாண்டை கொண்டிருக்கின்ற வீடுகளாக காணப்படுகின்றன. மிக குறைவான லோட்கள் மாத்திரமே இந்த சைஸில் கட்டப்படுகின்றன. எனவே நீங்களும் உங்களுக்கு ஒரு விசாலமான இல்லத்தினை பெறுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தை ஒரு பெரிய இல்லமாக மாற்றிக்கொள்ளுகின்ற அப்கிரேட் செய்து கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், முன்கூட்டியே டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் பண்ணிக் கொள்வது முக்கியமானது. பில்டர்ஸின் பிளான் நம்பர் லக்ஷங்கந்தசாமி ஊடாக நீங்கள் உங்களுடைய ரிசர்வேஷனை செய்து கொள்ள முடியும். 416-888-8044 பல்வேறுபட்ட வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்ற ஒரு புதிய கட்டுமானமாக இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானம் காணப்படுகின்றது. பிக்கோரிங்கில் தோன்றிடம் பீரமேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானம் இடம்பெறுகின்றது. 36 ஃபுல் லாட் டிசைன் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைன் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் வழங்கப்படுகின்றன. இந்த பகுதியில் புதிதாக ஃபுட் பேசிக்ஸ் கட்டப்பட்டு வருகிறது. அதே வேளையில் 10 ஹெக்டேர்கள் பரப்பளவில் பார்க்ஸ் மற்றும் ரெக்ரேஷன் சென்டர் உருவாக்கப்பட இருக்கிறது. இந்த ரெக்ரேஷன் சென்டரில் ஃபிட்னஸ் சென்டர், ஹாக்கி ரிங், டென்னிஸ் கோர்ட், பேஸ்போல் கோர்ட் ஆகியன இருக்க போன அதே வேளையில் சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட், ஸ்பிளாஷ் பேட் ஆகியனவும் கட்டப்படுகிறவை கூடத்தக்கது. முன்னைய விலைகளை விட ஒப்பீட்டளவில் குறைவான விலையில் அதே வேளையில் ரிலீஸ் பண்ணில் கிடைக்கப்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவான விலையில் இந்த வீடுகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. 43 ஃபுல் லோட்டிசைன் வீடுகளுக்கு டிமாண்ட் ஹையாக இருப்பதால் நீங்கள் தாமதிக்காமல் ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. அலோகேஷன் முறையில் மாத்திரமே ரிசர்வேஷன் வழங்கப்படுகிறது. 2027 ஆண்டு டிசம்பரில் அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். வோகோட் பேஸ்மெண்டோடு கூடிய லோக்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பில்டர்ஸின் பிளான் முகவர் லக்ஷங்கந்தசாமி அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். பதிவுகளை செய்யலாம். 416-888-8044 அது மட்டும் இல்லாமல் ஸ்டோஃபிலில் மார்க்கமன் பெதெஸ்டா சந்திப்பு கண்மையில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் மிட் $700,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பினையும் லக்ஷங்கந்தசாமி வினை கொண்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களுக்கு அழைக்கலாம். 416-888-8044
0: 2:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செகண்ட் ஹார்வெஸ்ட் ட்ரக்ஸ், அதாவது இந்த ஒரு ஃபுட் பேங்க், அதனுடைய ட்ரக்ஸ் வந்து சேதப்படுத்தப்பட்டு 7 வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டு அங்கே திருட்டு நடைபெற்றிருந்த தெரிந்த ஒரு விஷயம். அதற்காக வந்து $80,000 வரையில் செலவாகும் அதனுடைய திருத்த வேலை அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60,000 தொகை வந்து, அதாவது $60,000 வந்து டொனேஷனாக கிடைத்திருக்கு இதுவரையில் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனேடியர்கள் வந்து தாராள மனப்பான்மையோடு தான் இருக்கின்றார்கள். என்னன்னு சொன்னால் ஒரு நல்ல விடயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம், அதுக்கு உதவி செய்யாவிட்டாலும் இருக்கிறதையாவது கிடைக்காமல் இருக்க வேண்டும், அதிலே போய் களவெடுத்திருக்கின்றார்கள். சரி, அதை திருத்துவதற்கு தான் இப்போது இந்த $60,000 வந்து டொனேஷன் பெறப்பட்டிருக்கின்றதாம். ஸ்டாட்டிஸ்டிக் கனடா வந்து இன்றைக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றது. அதாவது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு, கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கனேடியர்களும் அமெரிக்கர்களும் வந்து மேற்கொண்ட பயணங்கள் தொடர்பான ஒரு கணக்கெடுப்பை தான் சொல்லியிருக்கின்றது. கடந்த 6 மாதங்களில் பார்க்கையில், கடந்த ஆண்டோடு லாஸ்ட் இயரோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே அதிகளவான கனேடியர்களும் வந்து போயிருக்கின்றார்கள். அதே போன்று அமெரிக்கர்களும் வந்து போயிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி தங்களோட புள்ளி விவரம் காட்டுகின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. கனேடியன் ரெசிடென்ஸை பொறுத்தளவிலே 1.9 மில்லியன் ரிட்டர்ன் ட்ரிப்பை வந்து அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்களாம். இது வந்து தரை மார்க்கமாகவோ அல்லது விமானம் மூலமோ இந்த பயணங்கள் இருந்திருக்கின்றன. 6.8% 2025 செப்டம்பரோடு ஒப்பிட்டு பார்க்கையில் உயர்வடைந்திருந்தது இந்த பயணங்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாதங்களில் பார்க்கையில் தான் இந்த உயர்வு அவதானிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. யூஎஸ் ரெசிடென்ஸினுடைய விசிட் இது வந்து கனடாவிற்கானது, அது கூட 17.2% அதிகரித்திருந்ததாம் கடந்த மாதம். கடந்த ஆண்டு இதே மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இதுவும் உயர்வாக இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் கூறியிருக்கின்றது. மொத்தமாக 1.8 மில்லியன் ட்ரிப்ஸ் வந்து அமெரிக்கர்களால் கனடாவிற்கும் மேற்கொள்ளப்பட்டிருந்ததும் இங்கே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. 2:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ
3: அக்டோபர் 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கனடா ஈவென்ட் சென்டரில் இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விட்பி.
2: பிரபல பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
3: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6 4 7 9 1 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
2: டிக்கெட் மீ டாட் சிஏ அல்லது இவன்ட் ரைட் டாட் சிஏ.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன் கிறிஸ் லைவ் இன் டொரண்டோ.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 20 வருடங்களாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ருக்ஷன் பரா பாடசாலை பள்ளிகளின் சிறப்பான கல்வி சூழல், பாதுகாப்பான பாடசாலைகள், சமமான வாய்ப்பு உட்பட அழகிய பல நல்ல விடயங்களை முன்னிறுத்துகின்றார். உங்கள் வாக்குகளை வேண்டி நிற்கின்றார். தொடர்புகளுக்கு 6 4 7 2 7 3 8 0 9 6. இந்த விளம்பரம் ருக்ஷன் பரா தேர்தல் பிரச்சார குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கட்டணம் செலுத்தப்பட்டது.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
9: ஈஸ்ட் எஃப்எம்.
10: Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know.

2:24 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே ட்ரோனோ பலீஸ் தொடர்பான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது 3 இராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களாம் ஒரு கடத்தல் வழக்கில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் வந்து டொரண்டோ காவல்துறை வந்து இந்த இராணுவ தோட்டாக்களை வந்து மீட்டிருந்தது இந்த விசாரணையில் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 பேருக்கு வந்து 82 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடத்தல் தொடர்பாக நடைபெற்ற விசாரணையின் போதுதான் இந்த விடயங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஃபின்சன் பேவியூ அவென்யூக்கு அருகே நடந்த ஒரு கடத்தல் சம்பவம் இது வந்து July 25 நடைபெற்றிருந்ததாம். அதற்கு வந்து போலீசார் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணையின் போதுதான் இராணுவ தோட்டாக்கள் அங்கே மீட்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி டொரண்டோ போலீஸ் சீஃப் மைரன் டெம்கே வந்து இதை தெரிவித்திருக்கின்றார். இதோடு அதனுடைய கண்காணிப்பாளர் ஜோ மேத்யூஸ் அவர்கள் கூட இது தொடர்பாக இந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய வாகனத்துக்கு நெருங்கி கிட்ட சென்றபோது அவரைத்தான் இவர்கள் துப்பாக்கி முனையில் கடத்துவதற்கு முயற்சித்திருக்கின்றார்களாம். அதே போன்று இந்த சந்தேக நபர்கள் அவருடைய கிரிப்டோ கரன்சியை வந்து அணுகுவதற்கு முயற்சித்திருந்தார்கள். இவருக்கு வந்து கையில் வந்து இந்த விலங்கு போட்டு அவர் தாக்கப்பட்டிருந்தார் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியும், பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் காவல்துறைக்கு வந்து இது தொடர்பாக அவர் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டப்பட்டிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதற்கு பின்னர் போலீசாருக்கு இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம். இதில் டெம்கே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த 7 பேரில் 3 பேர் இராணுவத்தை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து இராணுவத்தில் மிகவும் பயிற்சி பெற்றவர்கள். இவங்க வந்து இப்படி ஒரு நடந்து கொள்கின்ற ஒரு நடத்தை இருப்பது வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரமல்லாமல் அவர்களை ஃபேஸ் பண்ண போகின்ற அதிகாரிகளுக்கும் வந்து மிகவும் கவலை தருவதாக இருக்கின்றது இப்படி இவர்களுடைய தவறான நடத்தை அப்படி என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இது இந்த சமூகத்துக்கு மாத்திரமில்லாமல் அதிகாரிகளுக்கு மிகுந்த கவலையை தரக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால்,

இவர்களால் வந்து துப்பாக்கிகளை கூட இலகுவாக அணுகக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. உடல் உயர் பயிற்சி பெற்றவர்கள் இப்படியான நிலையில இந்த விடயங்கள் தங்களுக்கு மிகுந்த ஒரு மன வருத்தத்தையும் தருகின்றது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இந்த இராணுவ வீரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒருத்தர் வந்து சசிந்த பெர்னாண்டோ என்று சொல்லப்படுபவர், அடுத்தவர் வந்து ஜேம்ஸ் மோரோ என்று சொல்லப்படுகின்றவர், இன்னும் ஒருத்தர் வந்து 24 வயதான ஜாக் மைலி அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. 2:27 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஆண்டாரியோவில் இயங்கி வரும் சில தனியார் தொழிற்கல்லூரிகளுக்கு ஆண்டாரியோ மாகாண மாணவர் நிதியுதவி திட்டமான அசாப்பில் பங்கேற்க அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மாகாண அரசு தடை விதித்துள்ளது. நிதியுதவி பணத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக எழுந்த புகார்களைத் தொடர்ந்து இந்த விவகாரம் ஆண்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் மரண தண்டனையை சவுதி உச்சநீதிமன்றம் இன்று அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் கோரிக்கை மற்றும் இலங்கை தூதரகத்தின் தீவிர முயற்சியைத் தொடர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனோஜனுக்கு எதிரான ஏனைய சட்ட நடைமுறைகள் நிறைவடையும் வரையில் தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து வழங்க இலங்கை அரசு தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஆந்திர மாநிலத்திற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின் கீழ் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கிருஷ்ணா நீரை தடையின்றி வழங்குவது குறித்தும் கண்டலேறு மற்றும் சோமசீலா அணைகளிலிருந்து நீரை விடுவிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
7: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
7: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
7: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
8: 416-293-7287
7: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
8: 416-461-6401.
9: Soul Solutions Foot Clinic. நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic. பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72, மார்க்கம். 905-471-4000.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
12: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
13: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
14: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
15: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
16: காற்றில் பரவும் இசை போல
17: ஈஸ்ட் எஃப்எம்.
18: ஈஸ்ட் எஃப்எம்

2:46 மிஸ் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த பாடசாலைகளில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இவர்களுக்கு இடையிலான ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று காணப்படுகின்றது அவர்களுடைய கற்றலில் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு புதிய விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா வந்து முன்னிலை வகிக்கின்றது தான் இதிலேயே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அகடமிக் எஃபர்ட்டில் வந்து பெண்களை விட ஆண்கள் பின்தங்கித்தான் இருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு ஜேர்னலில் இது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறதாம் நேற்றைய நாள். ஜேர்னல் பினாஸ் நெக்ஸஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜேர்னலில் இது தொடர்பாக ஒரு 61 நாடுகளில் இருக்கின்ற 15 வயது மாணவர்களிடையே 7,50,000 அளவிலான மாணவர்களிடையே இந்த விடயம் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தான் ஒரு சமூக பொருளாதார நிலையாகட்டும் அல்லது வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், கிரேட் ரெப்பிட்டிஷன் இப்படின்னு சொல்லி பல விடயங்களை கடந்தும் இந்த வித்தியாசம் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் வந்து முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் கற்றலிலே, ஆனால் ஆண்கள் வந்து ஆண் குழந்தைகள் வந்து குறைவாக இருந்திருக்கின்றார்கள். கனடாவில் 34,000 டீன்ஸ் வந்து இப்படி இருந்திருக்கின்றார்கள் என்பதும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் இவர்களுக்கான அந்த முயற்சி. பெண் குழந்தைகள் வந்து அதிக முயற்சி எடுத்து படிக்கின்றார்கள், ஆனால் ஆண் குழந்தைகள் அவ்வாறு இல்லை என்பது தான் அவங்க சொல்லியிருக்கிற அந்த சாராம்சம். அது வந்து அவர்களுக்கு ஓரளவுக்கு முன்னிறுத்தப்பட வேண்டும். வேறு சில நாடுகளில் வந்து கொஞ்சம் வளர்ச்சியடைந்த நாடுகளில் அது பெரிய வித்தியாசத்தை கொடுக்க போவதில்லை. அவங்க ஏதோ ஒரு துறையில் வந்து படிச்சுட்டு அல்லது வேலை செய்துட்டு போயிடுவார்கள். ஆனால் கொஞ்சம் வளர்ச்சி குறைவான நாடுகளில் வந்து கற்றால்தான் உனக்கு எல்லாம் என்ற ரீதியில் இருக்கிறதால அவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து படிப்பதும் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் கனடாவில் எப்படி இருக்கோ என்னோ தெரியலைன்னு சொல்லி, அதாவது எல்லா வசதியும் இருக்கிறதால இப்படி அதிகளவு மாணவர்கள் குறைவாக இருக்கின்றார்களோ அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

0: 2:50 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது வந்து நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லட்சுமி கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: விக்ரமங்கில் உங்களுக்கான 36 ஃபுல் லாட் டிசைன் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சுமி கந்தசாமி இன்றைய நாளில் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஒரு டபுள் கராஜ் இல்லத்தினை விசாலமான லோட் சைஸோடு பெறுகின்ற இல்லத்தினை கொண்டிருந்தால், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தினை ஒரு டபுள் கராஜ் இல்லமாக, புதிய இல்லமாக, விசாலமான இல்லமாக மேம்படுத்திக் கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. பிக்கரிங்கில் டோன்டன் பீரமேத்தியவ் சந்திப்பு கண்மையில் இடம்பெறுகின்ற ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகள். இந்த வீடுகள் 36 ஃபுல் லோட் டிசைன் மற்றும் 43 ஃபுல் லோட் டிசைனை கொண்டிருக்கின்றன. 2,300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3,500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 43 ஃபுல் லோட் டிசைன் வீடுகளுக்கு மிகவும் ஹை டிமாண்ட் இருக்கின்றது. மிக குறைவான லோட்கள் மாத்திரமே இந்த அளவில் கட்டப்படுவதால் நீங்கள் முன்கூட்டியே டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. ஒப்பீட்டளவில் முன்னரை விட குறைவான விலையிலும், அதே வேளையில் ரிலீஸ் பண்ணில் வழங்கப்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவான ஆரம்பகட்ட விலைகளிலும் இப்பொழுது இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 36 ஃபுல் லோட் டிசைன்ஸ் மற்றும் 43 ஃபுல் லோட் டிசைன் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பில்டர்ஸின் பிளாட்டினம் முகவர் லட்சுமிகந்தசாமி அழைத்து ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய டிராப்டினை கொடுத்து நீங்கள் ரிசர்வேஷனை செய்து கொள்ளலாம். 416-888-8044. இந்த வீடுகளை பொறுத்தவரை 2027 டிசம்பரில் அல்லது 2028 ஆண்டிலேயே க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. வோக்கோட் பேஸ்வருடன் கூடிய லோட்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியில் இப்பொழுது ஃபுட் பேசிக்ஸ் கட்டப்பட்டு வருகின்றது. அதே வழியில் 10 ஹெக்டேர்கள் பரப்பளவில் பார்க்ஸ் மற்றும் ரெக்ரேஷன் சென்டர் ஆகியனவும் உருவாக்கப்பட இருக்கின்றன. இவற்றில் பல்வேறுபட்ட வசதிகள், சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட், ஸ்பிளாஷ் பேட் மற்றும் ஃபிட்னஸ், ஹாக்கி ரிங், டென்னிஸ் கோர்ட், பேஸ்பால் கோர்ட் சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் உள்ளடங்க இருக்கிறவங்க தகுதிவாரான ஒரு சிறந்த லொகேஷன். பிக்கரிங்கில் டோன்டன் பீரமேத்யூ சந்திப்பு கண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் டபுள் கராட்சியுடன் கூடிய டீடாச் வீடுகள், 36 ஃபுல் லாட் டிசைன்ஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைன் வீடுகளை பெறக்கூடிய வாய்ப்பு லட்சுமி கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அலோகேஷன் முறையிலேயே வீடுகள் வழங்கப்படுவதால் நீங்கள் பில்டர்ஸின் பிளான் முகவர் லட்சுமி கந்தசாமி அழைத்து ரிசர்வேஷனை செய்து கொள்ள முடியும். 416-888-8044. இது மட்டுமல்லாமல் ஸ்டோஃபீல்டில் உங்களுக்கான ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை மிட் $700,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பினை லட்சுமி கந்தசாமி வழங்குகின்றார். இது பற்றிய விவரங்களுக்கு அழைக்கலாம்.
0: 2:53 நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் வரை நீ பழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் ரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: தேசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
5: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Levy, 437-477-7960, 437-477-7960.
6: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோட்கேஜிற்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 647268 2710 6472682710.
7: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈழம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
2: சபா இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்.
4: ஹலோ, யாருங்க?
5: ஹலோ
6: ஹலோ,
4: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.
7: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் கூட உங்களுக்காக வருவதற்கு காத்துக்கொண்டிருக்கின்றது. இன்று அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: 3:07 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 16°C 17 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 13°C 11 உணர இருக்கின்றோம். நாளை வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 12°C இருக்கப் போகின்றது. 9 உணர இருக்கின்றோம். மாலை வேளையில் கூட 1 mm அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தற்போதைய தகவல்கள் கூறுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.CE உலகத்தில் எங்கிருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்கலாம். அது மட்டுமல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:07, இது ஈஸ்ட் FM திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் லட்சன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான டபுள் கராஜ் உடன் கூடிய டீடாச் வீடுகள், 36 ஃபுல் லாட் டிசைன்ஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளை ஒப்பீட்டளவில் குறைவான விலைகளிலும் ரிலீஸ் ஒன் பிரைஸ்களிலும் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சன் கந்தசாமி என்ற நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தோன்றனன் பீர மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் பிக்கரிங்கில் ப்ளூம்பா கட்டுமானத்தில் இந்த புத்தம் புதிய வீடுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளை கொண்டிருக்கின்ற வீடுகள், மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்துகின்ற 36 ஃபுல் லோட் டிசைன், அது மட்டுமல்லாமல் 43 ஃபுல் லோட் டிசைன் வீடுகள் காணப்படுகின்றன. இந்த வீடுகளை நீங்கள் ஒரு இல்லமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தினை கொண்டிருந்தால், அல்லது உங்களுடைய வாழ்விடத்தை ஒரு விசாலமான இல்லமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், அப்கிரேட் பண்ணுகிற எண்ணத்தினை கொண்டிருந்தால், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த 43 ஃபுல் லோட் டிசைன் வீடுகள் அதிக அளவில் டிமாண்ட் இருக்கின்ற வீடுகள், குறைவான லோட்கள் மாத்திரம் இவ்வாறு கட்டப்படுவதால் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. அலோகேஷன் முறையிலேயே இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன. முன்னரை விட ஒப்பீட்டளவில் குறைந்த விலை, அதே வேளையில் ரிலீஸ் ஒன் பிரைஸில் உங்களுக்காக இந்த வீடுகள் கிடைக்கப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, பில்டர்ஸின் பிளாட்டினம் முகவர் லட்சுமி கந்தசாமி ஊடாக நீங்கள் ஆரம்ப டெபாசிட் டிராப்டினை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்ளலாம். 416-888-8044 2027 டிசம்பர் அல்லது 2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. வோகோட் பேஸ்மெண்டுடன் கூடிய லோட்களும் அவைலபிளாக இருக்கின்றன. பிக்கரிங்கில் ப்ளூம்பா கட்டுமானம் இது தோன்றனன் பீடமேதேவ் சந்திப்புக்கு அண்மையில் இடம்பெறுகின்றது. 36 ஃபுல் லாட் டிசைன்ஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான டெவலப்மெண்ட்ஸ் இடம்பெற்று வருகின்ற ஒரு லொகேஷன், பார்க்ஸ், ரெக்ரேஷன் சென்டர் ஆகியனவும் கட்டப்பட இருக்கின்ற லொகேஷனில் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் இல்லத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டிமாண்ட் உயர்வாக இருப்பதால் இந்த 43 ஃபுல் லாட் டிசைன் வீடுகளுக்கு குறிப்பாக நீங்கள் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்ளலாம். பில்டர்ஸ் இன் பிளான் நம்ம லட்சுமி கந்தசாமி, 416-888-8044. அதே வேளையில் ஸ்டோஃபிலில் மார்க்கமன் பெதஸ்டா சந்திப்பு கண்மையில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை மிட் 700,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பும் லட்சுமி கந்தசாமி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2028 க்ளோசிங் இணைவை கொண்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களுக்கும் லட்சுமி கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்து வச்சன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம். 6478334998.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: லக்மே ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் 7 நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்க புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31 மாலை 6:30 தமிழிசை கலாமன்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை.
8: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472.
9: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
10: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
9: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
10: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. MortgageSolutions.ca.
11: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
12: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
11: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
13: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
14: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
15: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் East FM.

0: Why doesn't she just love me?
1: நேரம் 3:24 இஸ்டெஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒருவரிடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca.

0: எஃப்எம்மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான எல்லை பயணங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய வர்த்தக மற்றும் வரி விதிப்பு சூழல்களுக்கு மத்தியில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் செப்டம்பரில் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 6.8% அதிகரித்து 1.9 மில்லியனை எட்டியுள்ளன. இதேவேளை அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் 17.2% அதிகரித்து 1.8 மில்லியனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதியில் 12,000 டி ஷர்ட்டுகள் பெற்று தேர்தல் முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள அவரை கைது செய்ய இன்டர்போல் மூலம் ரெட் நோட்டீஸ் பெற நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப் புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியின் பலத்தை தக்கவைக்க எலான் மாஸ்க் இதுவரை 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கு பின் மட்டும் 276 மில்லியனை வழங்கியுள்ள அவர், ஜனநாயக கட்சியினரால் தனது ஸ்பேஸ் எக்ஸ் அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் டொனால்டு டிரம்பின் நிர்வாகப் பணிகளுக்கு எதிராக வரவுள்ள விசாரணை அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாக்கவும் டொனால்டு டிரம்பின் அரசியல் பலத்தை உயர்த்தவுமே இவ்வளவு பெரிய தொகையை செலவிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கோர்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476, 6479826476.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:37 இஸ்டேஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். சேங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லட்சன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பிக்கரிங்கில் தோன்றடன் பீதர் மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் புத்தமுதிய ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, முக்கியமாக 36 ஃபுல் லாட் டிசைன் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகள் 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. குறிப்பாக உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தை ஒரு விசாலமான பரப்பளவை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் இல்லத்துக்கு, விசாலமான லோட் சைஸினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் இல்லத்துக்கு அப்கிரேட் பண்ணிக் கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், அல்லது அவ்வாறான ஒரு டபுள் கராஜ் இல்லத்தினை நீங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ப்ராஜெக்ட், மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக இது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த 43 ஃபுட் லாட் டிசைன் வீடுகள் மிகவும் ஹை டிமாண்டை கொண்டிருக்கின்றன. மிக குறைவான லாட்கள் மாத்திரமே கட்டப்படுவதால் நீங்கள் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானதாக இருக்கின்றது. முன்னரை விட குறைவான விலையிலும் அதேவடையில் ரிலீஃப் ஃபண்டில் வழங்கப்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவான ஆரம்பகட்ட விலைகளிலும் இந்த வீடுகள் கிடைக்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பில்டர்ஸின் பிளாட்டினம் முகவர் லட்சன் கந்தசாமியிடம் ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய டிராப்டினை கொடுத்து நீங்கள் இவ்வாறு உங்களுடைய ரிசர்வேஷனை செய்து கொள்ள முடியும். 4168880446 8880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 4168880446 ஏற்கனவே வீடுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2027 டிசம்பரில் அல்லது 2028 தொடக்கத்தில் நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக் முடியும். வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதுவெளியில் இந்த பகுதியில் இப்பொழுது ஃபுட் பேசிக்ஸ் கட்டப்பட்டு வருகிறது. 10 ஹெக்டேர்கள் பரப்பளவில் ரெக்ரேஷன் சென்டர் பார்க்ஸ் ஆகியன அமைக்கப்பட இருக்கின்றன. இதில் ஃபிட்னஸ் சென்டர், ஹாக்கி ரிங், டென்னிஸ் கோர்ட், பேஸ்பால் கோர்ட் ஆகியன, அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரனுக்கான பிளே கிரவுண்ட்ஸ், ஸ்பிளாஷ் பேட் ஆகியனவும் வர இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு சிறந்த லொகேஷனில் பிக்கரிங்கில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 36 ஃபுட் டாட் டிசைன் மற்றும் 43 ஃபுட் டாட் டிசைனில் பெற்றுக்கொள்ள முடியும். லட்சங்கந்த சாமி 416-888-8044. அதுவேளையில் ஸ்டோஃபிலில் மாக்கமன் பெதஸ்டார் சந்திப்பு கண்மையில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை மிட் செவகந்த $1000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பும் லட்சங்கந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஸ்கூல் இருக்கின்றது. 5 நிமிட தூரத்தில் கோல் ஸ்டேஷன் இருக்கின்றது. லட்சங்கந்த சாமி அழைத்த விவரங்களை பெறலாம் 416-888-8044. 416-888-8044.

0: 3:44 இஸ்டேஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. லத்திகா ஜுவல்லரி அண்ட் ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரிஷ் லைவ் இன் டொராண்டோ. வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா ஈவென்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் கிரிஷுடன் கெனேடிய பாடகர்கள் சின்மயி, சௌந்தர்யா, மகேஷா, அஜீஷ் இன்னும் பலர். டிக்கெட் $35 முதல். டிக்கெட் me.ca-விலும் eventbrite.ca-விலும் டிக்கெட்டுகளை பெறலாம். வருகின்ற சனிக்கிழமை October 17 300 Water Street விட்பியில் கனடா ஈவென்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன் டொராண்டோ. விவரங்களுக்கு 6479965922 அல்லது 6475490059. 3:45 திசையெங்கும் கிழக்குடன் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்ட்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றன. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
2: தன்னன்னான தர தன்னன்னான தன்னன்னான தன்னன்னான.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
1: கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ
2: அக்டோபர் 17 தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கனடா ஈவென்ட் சென்டரில் இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் விபி.
1: பிரபல பின்னணி பாடகர் கிரிஷுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
2: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6 4 7 9 1 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
1: டிக்கெட் மீ டாட் சிஏ அல்லது eventbrite.ca.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ், கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் CA.
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த சேல் டு ரிமெம்பர். நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
6: உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
7: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும்.

0: 4:04 ஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லட்சன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை டோன்டனன் பீரமெத்தியு சந்திப்பு கண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு லட்சுமி சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 36 ஃபுல் லாட் டிசைன்ஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளாக இந்த வீடுகள் காணப்படுகின்றன. 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 43 ஃபுல் லாட் டிசைன் வீடுகள் மிகவும் ஹை டிமாண்டினை கொண்டிருக்கின்ற வீடுகளாக இருக்கின்றன. இவை மிக குறைவான லோட்கள் மாத்திரமே அவைலபிள் ஆக இருக்கின்றன. எனவே நீங்கள் தாமதிக்காமல் ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. முன்னரை விட குறைவான விலைகளில் அதே விலையில் ரிலீஸ் ஒன்னில் கிடைக்கப்படுகின்ற ஆரம்பகட்ட விலைகளில் இந்த வீடுகள் கிடைக்கப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, லட்சுமிகந்தசாமி அழைத்து நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள முடியும். அலோகேஷன் முறையின் அடிப்படையிலேயே இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன. பில்டர்ஸின் பிளான் முகவர் லட்சுமிகந்தசாமி அழைத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ளலாம். ஆரம்ப டெபாசிட் டிராப்டினை கொடுத்து 4168880444168880444 பிக்கரிங்கில் ப்ளூம் பார்க் கட்டுமானம் டோன்டனன் பீரமெத்தியு சந்திப்பு கண்மையில் இடம்பெறப் போகின்றது. இந்த பகுதியில் இப்பொழுது ஃபுட் பேசிக்ஸ் கூட கட்டப்பட்டு வருகின்றது. அதே வேளையில் 10 hectares பரப்பளவில் ரெக்ரேஷன் சென்டர் மற்றும் பார்க்ஸ் ஆகியனவும் கட்டப்பட இருக்கின்றன. இதில் சுழலுக்கான பிளே கிரவுண்ட் ஸ்பிளாஷ் பேட் ஆகியன கூட உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரெக்ரேஷன் சென்டரில் ஃபிட்னஸ் சென்டர், ஹாக்கி ரிங், டென்னிஸ் கோர்ட், பாஸ்கெட் போல் கோர்ட்னு சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் வர இருக்கின்றன. இங்கு இவ்வாறு நீங்கள் 36 ஃபுல் லாட் டிசைன்ஸ் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைன் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற முடியும். 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். டிமாண்ட் உயர்வாக இருக்கின்றது. இந்த அதிகளவிலான லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளுக்கு எனவே நீங்களும் உங்களுடைய ரிசர்வேஷனை செய்து கொள்ள முடியும். பில்டர்ஸின் பிளான் நம்பர் லட்சுமிகந்தசாமி அழைத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ளலாம். வோக்கவுட் பேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கின்றது. 2027 டிசம்பரில் அல்லது 2028 ஆரம்பத்தில் க்ளோசிங் கிடைக்கின்றது. 416-888-8044 அதுவழியில் ஸ்டோஃபில் நகரில் மார்க்கமன் பெதஸ்டா சந்திப்புக்கு அண்மையில் ஃப்ரீஹோல் டவுங்ஹவுஸ்களை மிட் $700,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பும் லட்சுமிகந்தசாமியால் வழங்கப்படுகின்றது. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுங்ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவழியில் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2028 க்ளோசிங் வருகிறது. நடை தூரத்தில் ஸ்கூல் இருக்கின்றது. கோ ஸ்டேஷன் 5 நிமிட தூரத்தில் இருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044 416-888-8044

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-24-26.
3: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
4: வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP-க்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
5: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட் ஸ்கார்போரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ஸ் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சன், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: கேளுங்கள் East FM 102

0: 4:20 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 15°C 15 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்க மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஒன்டாரியோவில் இயங்கி வரும் சில தனியார் தொழிற்கல்லூரிகளுக்கு ஒன்டாரியோ மாகாண மாணவர் நிதியுதவி திட்டமான ஓசப் பங்கேற்க அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மாகாண அரசு தடை விதித்துள்ளது. நிதியுதவி பணத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக எழுந்த புகார்களை தொடர்ந்து இந்த விவகாரம் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் மரண தண்டனையை சவுதி உச்சநீதிமன்றம் இன்று அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் கோரிக்கை மற்றும் இலங்கை தூதரகத்தின் தீவிர முயற்சியை தொடர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனோஜனுக்கு எதிரான ஏனைய சட்ட நடைமுறைகள் நிறைவடையும் வரை தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து வழங்க இலங்கை அரசு தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஆந்திர மாநிலத்திற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின் கீழ் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கிருஷ்ணா நீரை தடையின்றி வழங்குவது குறித்தும் கண்டலேறு மற்றும் சோமசீலா அணைகளில் இருந்து நீரை விடுவிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Station with the best music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power.
5: Feel the bass.
6: 102.7 FM.

0: 24:36 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: நீங்கள் விசாலமான லோட் சைஸினை கொண்டிருக்கின்ற ஒரு இல்லத்தினை, விசாலமான இல்லத்தினை பெற்றுக்கொள்ளுகின்ற கனவினை கொண்டிருந்தால், அல்லது நீங்கள் தற்போது வாழ்ந்து வருகின்ற இல்லத்தினை இவ்வாறு ஒரு விசாலமான லோட் சைஸினை கொண்டிருக்கின்ற இல்லத்துக்கு அப்ளை பண்ணி கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், உங்களுக்கான ஒரு வாய்ப்பினை பீக்கோரிங்கில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் ஏற்படுத்தி தருகின்றார் லட்சுமி கந்தசாமி. தோன்றனன் பீரமேத்தியு சந்திப்புக்கு அண்மையில் இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானம் இடம்பெறுகின்றது. 36-foot lot டிசைன் மற்றும் 43-foot lot டிசைன் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2,300 square feet ஆரம்பித்து 3,500 square feet வரையிலான அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. 43-foot lot டிசைன்ஸ் வீடுகளை பொறுத்தவரை ஹை டிமாண்ட் காணப்படுகின்றது. மிக குறைவான லோட்கள் மாத்திரமே இந்த லோட் சைஸில் கட்டப்படுகின்றன. எனவே நீங்கள் தாமதிக்காமல் ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. முன்னரை விட ஒப்பிட்ட அளவில் குறைவான விலையிலும் அதேபடியில் ரிலீஸ் ஒன்னில் கிடைக்கப்படுகின்ற ஆரம்பகட்ட சிறப்பு விலைகளிலும் இந்த வீடுகளில் ஒன்றே நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ளலாம். அலோகேஷன் முறையில் மாத்திரமே இந்த வீடுகள் வழங்கப்படுவதால் பில்டர்ஸின் பிளாட்டினம் முகவர் லட்சுமி கந்தசாமி அழைத்து டிராப்டினை கொடுத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். 416-888-8044 சந்திப்புக்கு அண்மையில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 36-foot lot டிசைன்ஸ் மற்றும் 43-foot lot டிசைன்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். போகோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றது. 2027 டிசம்பரில் அல்லது 2028 ஆரம்பத்தில் நீங்கள் க்ரோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் பல்வேறுபட்ட டெவலப்மெண்ட்ஸ் இடம்பெற்று வருகின்றன. ஃபுட் பேசிக்ஸ் கட்டப்பட்டு வருகின்றது. அதே வேளையில் 10 hectares பரப்பளவில் ரெக்ரேஷன் சென்டர் மற்றும் பார்க்ஸ் ஆகியனமும் கட்டப்பட இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு சிறந்த லொகேஷனில் நீங்கள் இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு 36-foot lot டிசைன் டபுள் கிராஜ் வீட்டினையோ அல்லது 43-foot lot டிசைன் டபுள் கிராஜ் வீட்டினையோ பெற்றுக்கொள்ள முடியும். 3,500 square feet வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். லட்சுமி கந்தசாமியின் ஊடாக நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள முடியும். அலோகேஷன் முறையில் மாத்திரமே லோக்கல் வழங்கப்படுகின்றன. பில்டர்ஸின் பிளான் முகவர் லட்சுமி கந்தசாமி அழைத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ளலாம். 416-888-8044 அதேவேளையில் ஸ்டோஃபீலில் மார்க்கவன் பெதஸ்டா சந்திப்பு கண்மையில் ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை மிட் 700,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பும் லட்சுமி கந்தசாமியால் தரப்படுகிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம். 416-888-8044 416-888-8044

0: 4:44 இஸ்டேஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களையும் கேட்டு அறிந்து வரலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கிறார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca

4:51 இஸ்டேஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். இத்துடன் நாங்களும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் லாவணியா உங்களுடன் இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973 5899.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482, லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பொட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள்.
5: 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ, 416-704-8074, 416-704-8074.
2: 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்கார்போ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

0: நன்றி சுரேகா. நேரம் 5:02 நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை எஸ்எஃப்எம்மில் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 416-554-4040. வெளியில் 15 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 14 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 12 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 9 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% குறைவடையே இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் முதலாவது நீயர், வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: எனக்கு மண்டாடி படத்துல இருந்து உசிரே நீதான் பிள்ளைன்ற அந்த பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி செல்வகுமார், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: 7 மணி வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 416-554-4040.

0: நேரம் 5:07 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நீர். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: எப்படி இருக்கீங்க காசிநாதன்? நல்லது. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கிழக்கு வாசல் படத்துல இருந்து பச்சை மேல பூ பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி காசிநாதன். வணக்கம்.
1: நன்றி.
0: வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான 36 ஃபுல் லாட் சைஸ் அல்லது 43 ஃபுல் லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் ஒன்றினை சொந்தமாக்குகின்ற வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியார் எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இவ்வாறு ஒரு விசாலமான லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற ஒரு டபுள் கராஜ் இல்லத்தினை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருந்தால், அல்லது நீங்கள் தற்போது வாழுகின்ற உங்களுடைய இல்லத்தினை இவ்வாறு ஒரு டபுள் கராஜ் இல்லமாக விசாலமான லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற இல்லமாக மாற்றிக்கொள்ளுகின்ற அப்டேட் செய்து கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு, ஒரு சிறந்த காலகட்டமாக இது காணப்படுகின்றது. டோன்டனன் பீர மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் பிக்கோரிங்கில் கட்டப்படுகின்ற இந்த ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் இவ்வாறு 36 ஃபுல் லாட் டிசைன் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகள் ஹை டிமாண்டினை கொண்டிருக்கின்றன. மிக குறைவான லாட்களே இவ்வாறு கட்டப்படுகின்றன. எனவே நீங்கள் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. முன்னேறை விட ஒப்பீட்டளவில் குறைவான விலையிலும் ரிலீஸ் ஒன்னில் கிடைக்கப்படுகின்ற ஆரம்பகட்ட எக்ஸ்க்ளூசிவ் பிரைஸிலும் இந்த வீடுகள் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, லக்ஷன் கந்தசாமியூடாக நீங்கள் பதிவுகளை செய்தவர்களுடையும் அலோகேஷன் முறையில் மாத்திரமே வீடுகள் கிடைக்கப்படுகின்றன. பில்டர்ஸினுடைய பிளான் முகவர் லக்ஷன் கந்தசாமியிடம் டிராப்டினை கொடுத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ளலாம். 416-888-8044 வோக்கோன் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகின்றது. 2027 நிறைவில் அல்லது 2028 ஆரம்பத்தில் நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ளலாம். 36 ஃபுல் லோட் டிசைன்ஸ் மற்றும் 43 ஃபுல் லோட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை நீங்கள் ரிலீஸ் ஒன் பிரைஸில் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு ப்ளூம் பார்க் கட்டுமானம் பிக்கரிங்கில் டோன்டனன் பீர மேத்யூ சந்திப்பு கண்மையில் கட்டப்படுகின்றது. பல்வேறுபட்ட டெவலப்மெண்ட்ஸ் இடம்பெறுகின்றன. ஃபுட் பேசிக்ஸ் கட்டப்பட்டு வருகின்றது. அதே வழியில் 10 ஹெக்டேர்கள் பரப்பளவில் ரெக்ரேஷன் சென்டர் பார்க்ஸ் ஆகியனவும் கட்டப்பட இருக்கின்ற லொகேஷனில் தான் இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. குறிப்பாக டிமாண்ட் உயர்வாக இருப்பதால் இந்த லாட் சைஸ் காரணமாக நீங்களும் முன்கூட்டியே ஆப்ஷனை கொடுத்து ரிசர்வ் பண்ணிக்கொள்ள முடியும். பில்டர்ஸின் பிளான் நம்பர் லட்சம் கந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044 அது மட்டும் இல்லாமல் ஸ்டோஃபில் நகரில் மாக்கமன் பெதெஸ்டா சந்திப்புக்கு அண்மையில் ஃப்ரீ ஹோல் டவுன் கோசந்தினை மிட் 700,000 சொந்தமாக்கும் வாய்ப்பும் லட்சகந்த சாமியால் வழங்கப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் 416-888-8044
3: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: Station.
1: The station with the
2: best
1: music.
3: It's East FM.
4: It's East FM.
5: Feel the power. Feel the bass. 102.7 FM.
6: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
7: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
8: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
7: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 486-835-4128.
8: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
9: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
6: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை Community Legal Services, 289-242-5450.
10: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
11: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
12: 5:18 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: வணக்கம் திசை லாவணியா. வணக்கம்.
12: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
13: நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
12: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
13: என்ன வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மகளே.
12: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
13: நன்றி. வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
12: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம் லாவணி அக்கா. குமார்,
1: எப்படி இருக்கீங்க குமார்?
0: நல்லா இருக்கேன், நீங்கள்?
1: நாங்களே நல்ல சுகமா இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: நானி படத்துல இருந்த ஈடாயா.
1: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு, வணக்கம். ஏழு மணி வரை நீங்கள் மணிந்து கொள்ளலாம். 416-554-404-516-504-504-504-504. பாடலுக்கு முன்னதாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்துதருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777-416-298-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.

0: தமிழின் இந்த மலத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
2: East FM, Tamil, Seedigal.

கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான எல்லை பயணங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கெனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய வர்த்தக மற்றும் வரி விதிப்பு சூழல்களுக்கு மத்தியில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் செப்டம்பரில் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 6.8% அதிகரித்து 1.9 மில்லியனை எட்டியுள்ளன. இதேவேளை அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் 17.2% அதிகரித்து 1.8 மில்லியனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதியில் 12,000 டிஷர்ட்கள் பெற்று தேர்தல் முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள அவரை கைது செய்ய இன்டர்போல் மூலம் ரெட் நோட்டீஸ் பெற நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியின் பலத்தை தக்கவைக்க எலான் மாஸ்க் இதுவரை 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கு பின் மட்டும் 276 மில்லியனை வழங்கியுள்ள அவர் ஜனநாயக கட்சியினரால் தனது ஸ்பேஸ் எக்ஸ் அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் டொனால்டு டிரம்பின் நிர்வாக பணிகளுக்கு எதிராக வரவுள்ள விசாரணை அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கவும் டொனால்டு டிரம்ப் அரசியல் பலத்தை உயர்த்தவுமே இவ்வளவு பெரிய தொகையை செலவிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 34 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0406 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
2: நான் ரவி கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: ஜல்லிக்கட்டு படத்துல இருந்து காதல் கிளியே என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
1: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரவி, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

0: 5:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கும் சாந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சாந்தி, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0404-5544-0400. நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் தோன்றனன் பீரே மேத்யூ சந்திப்பு கண்மையில் ப்ரூம்பா கட்டுமானத்தில் உங்களுக்கான டபுள் கராஜுடன் கூடிய 36 ஃபுட் லாட் டிசைன் மற்றும் 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளை சொந்தமாக்கும் வாய்ப்பு. 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஷ்மணசாமி இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தினை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஒரு 36 ஃபுட் லாட் டிசைன்ஸ் அல்லது 43 ஃபுட் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற விசாலமான லொக்களை கொண்டிருக்கின்ற டபுள் கிராச் இல்லங்களை சொந்தமாக்க விரும்பினால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் சிறந்த காலகட்டமாகவும் இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ள முடியும். குறிப்பாக 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கிற வீடுகள் ஹை டிமாண்டாக இருக்கின்றன. மிக குறைவான லொக்களை இவ்வாறு கட்டப்படுவதால் நீங்கள் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. முன்னையை விட ஒப்பிட்டளவு குறைவான விலையிலும் ஃபர்ஸ்ட் ரிலீஸில் வழங்கப்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவான ஆரம்பகட்ட விலைகளிலும் உங்களுக்கான இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அலோகேஷன் முறையிலேயே வீடுகள் வழங்கப்படுவதால் பில்டர்ஸின் பிளான் முகவர் லட்சங்கந்தசாமி அழைத்து டிராப் செய்ய கொடுத்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கொள்ளலாம். 416-888-8044 போகோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. 2027 ஆண்டு டிசம்பர் அல்லது 2028 ஆண்டு ஆரம்ப பகுதியில் நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ப்ளூம்பா கட்டுமானம் தோன்றனன் பீரமேத்யூ சந்திப்பு அண்மையில் இடம்பெறுகின்றது. பல்வேறுபட்ட டெவலப்மெண்ட்ஸ் இடம்பெற்று வருகின்ற இடம் ஃபுட் பேசிக் ஃபுட் அண்மையிலேயே கட்டப்படுகிறது. அத்தோடு 10 ஹெக்டேர்கள் பரப்பளவில் ரெக்ரேஷன் சென்டர் மற்றும் பார்க்ஸ் ஆகியனவும் கட்டப்பட இருக்கின்றன. ஃபிட்னஸ் ஹாக்கி ரிங் மற்றும் டென்னிஸ் கோர்ட் பேஸ்போல் கோர்ட்னு சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் இதில் அமைய இருக்கின்றன. அத்தோடு சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட் ஸ்பிளாஷ் பேட்னு சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களும் இந்த பகுதியில் கட்டுமானங்களை காண இருக்கின்றன. இவ்வாறான ஒரு லொகேஷனில் தான் இந்த வீடுகள் குறிப்பாக 36 ஃபுல் லாட் டிசைன் மற்றும் 43 ஃபுல் லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டிடாச் வீடுகள் உங்களுக்கு கிடைக்க வர இருக்கின்றன. லக்ஷங்கந்தசாமி அழைத்து நீங்கள் ரிசர்வேஷன் செய்து கொள்ள முடியும். 416-888-8044 அது மட்டும் இல்லாமல் ஸ்டோஃபிலில் மாக்கமன் பதேஷ்டா சந்திப்பில் உங்களுக்கான ஃப்ரீஹோல் டவுன் கோசனினை மிட் $700,000 இந்த சொந்தமாக்கும் வாய்ப்பும் லட்சங்கந்தசாமி வழங்கப்படுகின்றது. மாக்கமன் பெதஸ்டா சந்திப்பு பகுதிகளில் ஸ்டோஃபீலில் இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. டிட்டாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் பெற முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் லட்சங்கந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044 416-888-8044

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: ருக்ஷன் பரா, மாக்கம் போர்டிலக்கம் 5 மற்றும் மேலிட்கான கல்வி சபை அரங்காவலர், பப்ளிக் ஸ்கூல் போர்டு டிரஸ்டியாக வர போட்டியிடுகின்றார். கடந்த 20 வருடங்களாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ருக்ஷன் பரா, பாடசாலை பள்ளிகளின் சிறப்பான கல்வி சூழல், பாதுகாப்பான பாடசாலைகள், சமமான வாய்ப்பு உட்பட அழகிய பல நல்ல விடயங்களை முன்னிறுத்துகின்றார். உங்கள் வாக்குகளை வேண்டி நிற்கின்றார். தொடர்புகளுக்கு 647-273-8096. இந்த விளம்பரம் ருக்ஷன் பரா தேர்தல் பிரச்சார குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கட்டணம் செலுத்தப்பட்டது.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiel, Mechanical Middlefield Dikumidiel. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 437-860-7002.
7: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: 5:54 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: அர்ஜி கேக்குறேன்.
0: எப்படி இருக்கீங்க அர்ஜி?
1: நல்லா சுகமா இருக்கேன், நீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: மன்னவா மன்னவா சொல்லி.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி அர்ஜி, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: 7 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றன. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca

நேரமாறுமணி 2 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக வாகனங்கள் நெரிசல்களை எதிர்கொண்டுள்ளன. எல்லா திசைகளிலும், அந்த பகுதியில் உள்ள எல்லா திசைகளிலும் வாகன நெரிசல் காணப்படுகின்றது. அந்த பகுதியில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் உங்கள் பயணங்களை பாதுகாப்பாக நடத்தி செல்லுங்கள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-414-00.

6:05 ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400. வெளியில் 15 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 13 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 12 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 9 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.

0: ஆறு மணி 10 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. பாபி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க பாபி?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க பாபி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து பூந்தோட்ட காவல்காரன். அதுல கேஜே ஜேசுதாஸ், சித்ரா பாடின சிந்திய வெண்மணி, சிப்பிக்குள் முத்தாச்சே, என் கண்ணம்மா, அந்த பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கு லாவண்யா. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4000 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கோரிங்கில் ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் உங்களுக்கான டபுள் கிராச்சுடன் கூடிய 36-foot லாட் டிசைன்ஸ் அல்லது 43-foot லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளை சொந்தமாகின்ற வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த டீடாச் வீடுகள் டோன்டன் பீரமேத்யூ சந்திப்பு கண்மையில் பல்வேறுபட்ட டெவலப்மெண்ட்ஸ் இடம்பெற்று வருகின்ற மிகச்சிறந்த லொகேஷனில் கட்டப்படுகின்றன. 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இவ்வாறு விசாலமான லோட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 36-foot லோட் டிசைன்ஸ் மற்றும் 43-foot லோட் டிசைனில் இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 43-foot லோட் டிசைன் வீடுகள் மிக அதிக அளவிலான டிமாண்டை கொண்டிருக்கின்றன. மிக குறைவான லோட்கள் மாத்திரமே கட்டப்படுகின்றன. எனவே நீங்களும் இவ்வாறு ஒரு 43-foot லோட் டிசைன் வீட்டினை சொந்தமாக்கும் எண்ணத்தினை அல்லது உங்களுடைய இப்போதைய வாழ்விடத்தை ஒரு விசாலமான இல்லமாக அப்டேட் செய்கின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் பயன்படுத்திக் கொள்ள முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். முன்னைய விலைகளை விட ஒப்பீட்டளவில் குறைந்த விலையில் அதே விலையில் ரிலீஸ் பண்ணில் வழங்கப்படுகின்ற இந்த ஆரம்பகட்ட எக்ஸ்க்ளூசிவ் விலைகளில் உங்களுக்கான ஒரு டபுள் கிராஜ் இல்லத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். அலோகேஷன் முறையில் மாத்திரமே லோட்கள் வழங்கப்படுகின்றன. பில்டர்ஸினுடைய பிளான் முகவர் லட்சுமி அழைத்து டிராப்டினை கொடுத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ளலாம். 416-888-8044 பிக்கோரிங்கில் கட்டப்படுகின்ற ப்ளூம் பார்க் கட்டுமானத்தில் 36-foot லாட் சைஸ் மற்றும் 43-foot லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஜ் டீடாச் வீடுகள் 2027 டிசம்பரில் அல்லது 2028 ஆரம்பத்தில் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். வாக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றது. அண்மையில் ஃபுட் பேசிஸ் கட்டப்படுகின்றது. 10 hectares பரப்பளவில் பார்க்ஸ் மற்றும் ரெக்ரேஷன் சென்டர் ஆகியனவும் கட்டப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்களும் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெறுவதாக இருந்தால் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. டிமாண்ட் மிகவும் ஹையாக இருக்கிறது இந்த விசாலமான லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகளுக்கு. பில்டர்ஸினுடைய பிளான் முகவர் லட்சுமிகந்தசாமியை அழைத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். டிராப்டினை கொடுத்து உங்களுக்கான லோட் கிடைப்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். 416-888-8044 அதேவேளையில் ஸ்டோஃபிலில் மாக்கமன் பெதஸ்டா சந்திப்பு கண்மையில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களில் ஒன்றினை மிட் சிவகந்த ஹவுசனிலிருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பும் லட்சுமிகந்தசாமியால் வழங்கப்படுகின்றது. சிங்கிள் கிராஜ் மற்றும் டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் இந்த கட்டுமானத்தில் 36-foot லாட் மற்றும் 41-foot லாட் சைஸில் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். 2028 க்ளோசிங் வருகின்றது. அதேவேளையில் நடை தூரத்தில் ஸ்கூல் இருக்கின்றது மற்றும் கோ ஸ்டேஷன் கூட 5 நிமிட தூரத்தில் இருக்கின்றது. லட்சுமிகந்தசாமி அனைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044 416-888-8044

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ரொபர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-ம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Muhammad Levy 437-477-7960 437-477-7960.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899 6472-93-5899.
6: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து மேஜர் பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்னிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
7: நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரை தேடுகின்றீர்களா? டாக்டர் தனீசன் குருமூர்த்தி புதிய ஃபேமிலி பேஷண்ட்ஸை வரவேற்கின்றார். தமிழ் பேசும் மருத்துவர்கள் மற்றும் வாக் இன் டாக்டர் சேவைகளுடன் வைட்டல் கேர் மெடிக்கல் கிளினிக் அண்ட் வைட்டல் கேர் கம்பவுண்டிங் பார்மசி, நியூ கமர்ஸ், IFHP, ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பேஷண்ட்ஸும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். 7 நாட்களும் திறந்திருக்கும். அனைத்து ட்ரக் பிளான்ஸ்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். வழமையாக கிடைக்காத மருந்துகளுக்கான கஸ்டம் கம்பவுண்டிங் வசதிகளும் உண்டு. சீனியர்ஸுக்கு சிறப்பு தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி. Vital Care Medical Clinic and Vital Care Compounding Pharmacy, 5928 Finch Avenue East, Era Plazaville, 416-678-2911.

0: 6:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0040 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நான் மலர் கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க மலர்?
1: நான் சுகமா இருக்கேன். நீங்கள எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு மாதவன் படத்துல அந்த சின்ன மக ராணி வந்தாரு, தங்க சின்ன மகத்தே. இன்னைக்கு
0: அவட பேர் என்ன?
1: அவங்க கோபிகா.
0: கோபிகா, சரி. கோபிகாக்கு நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க கேட்ட பாட்டு வருது. நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம்.

0: 6:27 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 7:00 வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-554-4040 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் லாவணி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க இந்திரன்?
1: நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கிறோம் லாவணியா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தென்பாண்டி தமிழே அந்த நிலைமையான பாட்டு, அனைத்து உள்ளங்களும் சேர்ந்து ஒன்றாக கேட்போம்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து செய்திகளுக்கு பிறகு கேட்கலாம். நன்றி இந்திரன், வணக்கம்.
1: நன்றி லாவணியா, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து மூன்று வருடத்தில்

0: வீட்டுக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணி நேரத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 mortgagesolutions.ca.
1: East FM தமிழ் செய்திகள்.

0: ஒன்டாரியோவில் இயங்கி வரும் சில தனியார் தொழிற்கல்லூரிகளுக்கு ஒன்டாரியோ மாகாண மாணவர் நிதியுதவி திட்டமான ஓசாப்பை பங்கேற்க அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மாகாண அரசு தடை விதித்துள்ளது. நிதியுதவி பணத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக எழுந்த புகார்களைத் தொடர்ந்து இந்த விவகாரம் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் மரண தண்டனை சவுதி உச்சநீதிமன்றம் இன்று அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் கோரிக்கை மற்றும் இலங்கை தூதரகத்தின் தீவிர முயற்சியைத் தொடர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனோஜனுக்கு எதிரான ஏனைய சட்ட நடைமுறைகள் நிறைவடையும் வரை தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து வழங்க இலங்கை அரசு தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஆந்திர மாநிலத்திற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின் கீழ் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கிருஷ்ணா நீரை தடையின்றி வழங்குவது குறித்தும் கண்டலேறு மற்றும் சோமசீலா அணைகளில் இருந்து நீரை விடுவிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
1: கண்ணா லட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோஃபி டபுள் டபுள் கோஃபி.

0: 6:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கோரிங்கில் புளூம்பா கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு டபுள் கராச்சுடன் கூடிய 36 ஃபுல் லோட் டிசைன் அல்லது 43 ஃபுல் லோட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடு ஒன்றை சொந்தமாக்கும் வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டோன்டன் பீட்டர் மேத்யூ சந்திப்புக்கு அண்மையில் ஒரு மிகச்சிறந்த டெவலப்மெண்ட் இடம்பெற்று வருகின்ற லொகேஷனில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. 2300 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 43 ஃபுல் லோட் டிசைனை கொண்டிருக்கின்ற வீடுகள் டிமாண்ட் ஹையாக இருக்கின்றன. மிக குறைவான லோட்கள் மாத்திரமே கட்டப்படுவதால் நீங்கள் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியமானது. முன்னரை விட ஒப்பீட்டு அளவில் குறைந்த விலையிலும் ரிலீஸ் பண்ணில் வழங்கப்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவான ஆரம்பகட்ட விலைகளோடும் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் லட்சங்கந்தசாமியை அழைத்து டிராப் சென்னை கொடுத்து ரிசர்வ் செய்து கொள்ளலாம். அலோகேஷன் அடிப்படையிலேயே இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றன. பில்டர்ஸின் பிளான் முகவர் லட்சங்கந்தசாமியை அழைத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். டிராப் சென்னை கொடுத்து 416-888-8044 அது மட்டுமில்லாமல் 2027 டிசம்பரில் அல்லது 2028 ஆரம்பத்தில் இந்த வீடுகள் க்ளோசிங் கொண்டிருக்கின்றன. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனை விரைக்கிறமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பாக ஃபுட் பேசிக்ஸ் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வருகின்றது. 10 ஹெக்டேர்கள் பரப்பளவில் பார்க்ஸ் மற்றும் ரெக்ரேஷன் சென்டர் ஆகிய நமும் கட்டப்பட இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. இதற்குள்ள பல்வேறுபட்ட வசதிகள் இருக்கின்றன. சிறுவர்களுக்கான பிளே கிரவுண்ட் மற்றும் ஸ்பிளாஷ் பேட் ஆகியன கூட வர இருக்கின்றன. இவரான லொகேஷனில் தான் நீங்கள் 36 ஃபுல் லாட் சைஸ் அல்லது 43 ஃபுல் லாட் சைஸினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை சொந்தமாக கொள்ள முடியும். 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளை நீங்கள் இந்த வீடுகளை சொந்தமாக கொள்ள முடியும். இந்த விசாலமான லாட் சைஸ் இருக்கின்ற வீடுகள் டிமாண்ட் உயர்வாக இருப்பதால் நீங்கள் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து கொள்வது முக்கியம். பில்டர்ஸினுடைய பிளான் முகவர் லட்சங்கந்தசாமி அழைத்து டிராப் சைனை கொடுத்து நீங்கள் ரிசர்வ் செய்து கொள்ள முடியும். 416-888-8044 அதோடு ஸ்டோஃபீலில் மார்க்கமன் வெதர்ஸ்டார் சந்திப்புக்கு அண்மையில் ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை மிட் $700,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. சிங்கிள் கிராஜ் மற்றும் டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல டிடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2028 க்ளோசிங். நடைதூரத்தில் ஸ்கூல் இருக்கின்றது. கோ ஸ்டேஷன் 5 மணி தூரத்தில் இருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் லட்சங்கந்தசாமி அழைக்கலாம்.
0: 6:40 லட்டிகா ஜுவல்லரி அண்ட் இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிரஷ் லைவ் இன் டொரண்டோ வருகின்ற சனிக்கிழமை விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர்கள் பாடகர் கிரிஷுடன் கென்னிடிய பாடகர்கள் சின்மை, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ் இன்னும் பலர் டிக்கெட் $35 முதல் ticketme.ca eventbrite.ca டிக்கெட்களை நீங்கள் பெறலாம். வருகின்ற சனிக்கிழமை October 17 300 Water Street விட்பியில் கனடா இவெண்ட் சென்டரில் கிரிஷ் லைவ் இன் டொரண்டோ. விவரங்களுக்கு 647-996-5922 அல்லது 647-549-0059.

0: பின்னணி பாடகர் கிறிஸ்டுடன் சின்மயி, சௌந்தர்யா, மகிஷா, அஜீஷ், இன்னும் பலர்.
1: டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 6477 5922 6477 5499
0: டிக்கெட் me.ca அல்லது eventright.ca.
1: லட்டிகா ப்ரொடக்ஷன், கிறிஸ் லைவ் இன் டொரண்டோ.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்ப கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்ப கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் six yards. 416-970-2408 416-970-2408.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
4: 416-461-6401.
5: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் போட்சபின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் போட்சபனை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396 stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
6: புன்மன சும்மல், ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110, நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
7: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: 6:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம், 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்க மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
0: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
3: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
6: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
6: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
7: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj, தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj, பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj,
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
9: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
10: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
11: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
12: அது சரி.
11: உங்களுக்கு Audi 2026 A3 car.
12: என்னது,
11: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
12: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
13: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெபர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.

0: உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
3: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நாங்க வந்த அப்புறம் சாதா குளிர் வந்த மாதிரி இருக்கு நிபாஜினி.
3: என்னாச்சு? லேசான குளிர், அது மட்டும் இல்லாம இந்த சூரியனை காணவே முடியல.
2: அவர் விடுமுறைதா?
3: அவருக்கு இனி 6 மாசம் விடுமுறையா?
2: 6 மாசம் விடுமுறை. சரி, தொடர்ந்து எஃப்எம் 102.7 ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் .co ஊடாக இருந்திருக்கலாம். Facebook, Instagram, TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், YouTube இல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும்
2: நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பாடல்

0: வாரணாக்களை நடுவில் வந்துட்டு அவ்வளோ போடணும் வேண்டாம் கிட்ட நெருங்கிட்டோம் அதெல்லாம் ஒரு போட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்து வெள்ள போகிறோம். தங்கத்தமிழ் வார்த்தையில் என்னை நுண்ணாங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கு. இது வந்து குறிப்பாக பழந்தமிழில் மிக நுட்பமாகவும் மென்மையாகவும் அமைந்த தன்மையை குறிக்கும் அரிய சொல்லாக சொல்லப்படுகிறது.
1: உடலின் மென்மை அழகு அல்லது நுண்ணிய அமைப்பை விவரிக்க சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்ட இந்த சொல் நுட்பமான மென்மையான சிறிய அளவில் அமைந்த போன்ற பொருள்படும். குறிப்பாக இது குறுந்தொகை என்ற பழமையான நூலில் பாவிக்கப்பட்ட சொல்லாக இருக்கிறது.
0: தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருந்தோம்.
2: ஏண்டா அழுகிற?
3: அவளை காணுமேடா.
2: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
3: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: பார்த்து சொல்றா ஞான பழம்.
1: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து மேஜர் பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
2: கோவிம் போட்டோஸ் ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரோவில் கோவிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோவிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோவிம் போட்டோஸ். 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரோ. 416-522-1775. 416-522-1775.
4: Your favorite music on your favorite station. 102.7 East FM.

0: இசைஞானி இளையராஜன் செயல் எஜமான் திரைப்பட பாடல் ஒளி தோன்றியிருக்கிறது. 7:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ். நம்ம ஒரு வினிங் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நல்லதா நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் ஒப்பிடுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வெற்றிக்கான பாதையும் அதை அடைவதற்கான நேரமும் வேறுபடும். ஒருவர் உங்களை விட முன்னோறியிருக்கிறார் என்பதற்காக நீங்கள் பின்தங்கி விட்டீர்கள் என்றால் அது அர்த்தமில்லை என்று சொல்லப்படுகிறது.
1: மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து கவலைப்படுவதற்கு பதிலாக நேற்று இருந்த உங்களை விட இன்று எவ்வளவு முன்னேறி இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவும் வாழ்க்கை ஒரு போட்டியல்ல, உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் முன்னேற்றம் தான் என்பதுதான் இன்றைய விடயமாக இருக்கிறது.
0: எங்களையே நாங்கள் கணக்கு போட்டுக்கொண்டா எல்லாமே நல்லா
1: மற்றவங்களோட ஒப்பிட வேண்டாம்.
0: நல்லதான விஷயத்தோடு இந்த வழியில் நாங்கள் மோகே சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக்கொள்ள போகின்றோம்.
2: மோகே சொல்யூஷன்.

உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம், 416-298-2777, 4128-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கிறார். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம், 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம், 416-298-2777, 416-298-2777, மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான எல்லை பயணங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கனடிய புள்ளி வீரர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய வர்த்தக மற்றும் வரி விதிப்பு சூழலுக்கு மத்தியில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் செப்டம்பரில் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 6.8% அதிகரித்து 1.9 மில்லியனை எட்டியுள்ளன. இதேவேளை அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வரி தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 17.2% அதிகரித்து 1.8 மில்லியனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதியில் 12,000 டி ஷர்ட்டுகள் பெற்று தேர்தல் முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள அவரை கைது செய்ய இன்டர்போல் மூலம் ரெட் நோட்டீஸ் பெற நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வுத் துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
0: அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியின் பலத்தை தக்கவைக்க எலன் மாஸ்க் இதுவரை 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்துக்கு பின்னர் மட்டும் 276 மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ள அவர் ஜனநாயக கட்சியினால் தனது ஸ்பேஸ் எக்ஸ் அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் டொனால்ட் டிரம்பின் நிர்வாக பணிகளுக்கு எதிராக வரவுள்ள விசாரணை அச்சுறுத்தலிருந்து பாதுகாக்கவும் டொனால்ட் டிரம்பின் அரசியல் பலத்தை உயர்த்தவுமே இவ்வளவு பெரிய தொகை செலவிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இப்போது த சேல் டு ரிமெம்பர் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன்,
1: 7007702 437 8607 02 437 8607 02
2: Sandhas Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhas Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
3: Amudhe Tamilhe Alagiya Mulliye Enadoyiri.
4: அனைத்துலகத் தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
0: மாக்கமன் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம் தமது 30th ஆண்டு நிறைவை முன்னிட்டு இம்மாதம் 25th திகதி வரை சிங்கப்பூர், துபாய் நகைகளை சிறப்பு மலிவு விலைகளில் வழங்குகிறது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் பழைய நகைகளை கிராம் ஒன்றிற்கு $180 வரை விற்றுக் கொள்ளலாம். அடகுச் சேவையில் கிராம் ஒன்றிற்கு $130 வரை சிறந்த வட்டி வீதத்தில் தரப்படுகிறது. தங்க நகைகளை செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கத்தின் விலைக்கே வாங்குவதுடன் 1 தவணை முறையில் பணம் செலுத்தலாம். நியூ ரங்கநாஸ் தங்கச்சுரங்கம், மாக்கமன் ஸ்டீல்ஸ், யெல்லோ பில்டிங், 6477022159.
5: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
6: உங்கள் இல்லங்கள் மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங. 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: ஸ்ரீகாந்த் தேவான் இசையில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்பட பாடல் ஒலித்து வந்திருக்கிறது. 7:48 எஃப்எம் 102.2 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். சரி, இந்த வழியில் நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப்படும். முதன்மை மூன்றில் என்னென்ன செய்திகள் வெளியாகிருக்குன்னு பார்க்கின்ற பொழுது, கனடாவின் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு திறமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறை பெரும் சவாலாக இருப்பதாக லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரித்திருக்கிறார். வீடமைப்பு, போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் தேவையான பணியாளர்களை கண்டறுவதில் சிக்கல் நிலவுவதாக அவர் சொல்லியிருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது.
1: இதற்கு தீர்வாக தொழிலாளர்களுக்கான பயிற்சிகளை அதிகரிக்கவும், நிறுவனங்கள் பயிற்சியில் கூடுதல் முதலீடு செய்யவும், வேலைவாய்ப்பு பயிற்சிகளை தொழில்துறையின் தேவைகளுடன் ஒருங்கிணைக்கவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள்.
0: இதுவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா இறுதியில் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாறும் என்றும், அது இரு நாடுகளுக்கும் சரியான தீர்வாக இருக்கும் என்றும் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருப்பதாக சொல்லி ஒற்றை காலில் நிற்குது இணைச்சிய தீர்வன் என்று சொல்லி. அரிசோனாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், கனடா அமெரிக்காவை சார்ந்திருப்பதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை அமெரிக்காவுக்கு பாதகமாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
1: கனடாவின் வாகன உற்பத்தி நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்வதாகவும், இல்லையெனில் அதிக வரிகளை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் கூட அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் கனடா அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக மாற வேண்டும் என்ற கருத்தை கனடிய தலைவர்கள் ஏற்கவில்லை. கனடாவின் இறையாண்மையையும் தனித்துவமும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றன என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
0: இதேவேளை வடகொரியா நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து இவக்கூடிய நீண்டதூர குரூஸ் ஊகனைகள் சோதனை செய்துள்ளதாக அறிவித்திருக்கிறது. இந்த சோதனை புதன்கிழமை நடத்தப்பட்டதாகவும் இந்த நாட்டின் அரசு ஊடகங்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
1: வடகொரியாவின் கடற்படை வலிமையையும் அணு ஆயுத திறனையும் மேம்படுத்துவதே இதன் நோக்கமாக கருதப்படுகிறது. நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவுகணைகளை செலுத்தும் திறன் அதிகரித்தால் அவற்றை கண்டறிந்து தடுப்பது கடினமாகலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடனான பதற்றம் நீடிக்கும் நிலையில் வடகொரியாவின் இந்த நடவடிக்கை பிராந்திய பாதுகாப்பு குறித்து கவலைகளை அதிகரித்திருக்கின்றது.
0: இது முதன்மை மூன்றோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து மணிந்திருங்கள். 7:50 மற்றும் மணிக்கும் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தர கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன், உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4-6-2-9-8-2-7-7 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426.
5: டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2026 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் 90 Little Roads ஸ்கார்போரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசார்ட் சென்டரில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.torontotamilbookfair.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.ca.
7: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்